சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் திடீரென அதிகரித்தன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. ஆக அதிகமாக ஒரு இடத்தில் குறியீடு 287 பதிவானது. வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க கப்பல்கள் மீது இன்னும் கடும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் சூளுரைத்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை வழி அனுமதி பெறாத பாதையில் செல்லும் 3 கப்பல்களை குறிவைத்திருப்பதாக ராணுவம் கூறியது. நீரிணை அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபதியம் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க பேராளர்களான ஜெரட் குஷ்னருடனும் ஸ்டீவ் விட்காஃபுடனும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். உக்ரைனில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயற்சி எடுக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெற்றது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கியை சந்திக்க பேராளர்கள் இன்று கீவ் செல்கின்றனர். மாஸ்கோவில் நடந்த கலந்துரையாடல் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக ரஷ்யா சொன்னது. அமெரிக்க பேராளர்கள் சில யோசனைகளை முன்வைத்ததாகவும் அது கூறியது. பேச்சுவார்த்தை நடைபெறும் போது ஒன்று மற்றதன் தலைநகரத்தை தாக்காமல் இருக்க ரஷ்யாவும் உக்ரைனும் சம்மதித்தன. தற்காலிக சண்டை நிறுத்தம் 3 நாள் நீடிக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நேயர்களை தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்துல 2000களில் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேயர்களை, உங்களுக்காக சினிமா சார்ந்த ஒரு புது ரங்கம் வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவீருங்க, பதில் சொல்றதுக்கு வாட்ஸ்அப் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்காக பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளுக்கு பிறகு இன்னொரு பாடலும் ஏஆர் ரஹ்மான் இசையில் இடம்பெறும். ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் வழங்கும் ஒரு பாடல், கேட்டு மகிழுங்க.

0: துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ சாங்கி சவுத் அவென்யூ 3 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும். வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ டேரி ஃபார்ம் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும். துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ ஜூராங் வெஸ்ட் அவென்யூ 2 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
7: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. துவாசி நோக்கச்சலம் PIE பாயலேபார் சாலை நுழைவாயில் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கவனத்துடன் பயணம் செய்ய நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் $12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
7: சாறு நிறைஞ்ச ருசியான கோழி. நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
8: Go and ask everyone what is your daughter doing in the past 8 years in the terrace.
0: இந்த ஒரு காட்சிய வந்து எத்தனை முறை ஆங்கிலத்துல நான் பாத்திருக்கே தெரியுமா. தமிழ்ல இந்த திரைப்படத்துல இந்த காட்சி வந்து ரொம்ப பேர் போன காட்சி. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்ல நகைச்சுவையா இருக்கும். ஆனா இதுல ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல கேட்டப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. ஏன்னா இத எப்படி எப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்க. அம்மா பிள்ளைங்க கூட இதை சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அப்பா பிள்ளைங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சி ஒரு புகழ்பெற்ற படத்துல இடம்பெற்று இருக்கு. அந்த படத்துடைய இயக்குனர் யார் தெரிந்தா எனக்கு சொல்லுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678898 உங்களுடைய பதில்களுக்கு நான் ஆவலா காத்திருக்கேன். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல இருந்தும், குஷி திரைப்படத்திலிருந்தும், தேவோட இசையில் கேட்டு மகிழ்ச்சி.

0: பத்து நிலவரம்.
1: சிடிஏ நோக்கிச்செல்லும் SLE லென்டோ அவென்யூ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஹாய் அல்லிமா, காலை வணக்கம். நான் நினைக்கிறேன் வெற்றிமாறன்.
1: வெற்றிமாறன் என்று புஷ்மாமா சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து முருகன், கரிய மாணிக்கம், சிவகுமார், சுகன்யா, முத்துக்குமார், செந்தில், மாணிக்கம், ஹனீஃபா, இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய வெற்றிமாறன் ரசிகர்கள் இருப்பாங்க போல. ஏன்னா இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே எனக்கு பதில்கள் குவிந்து விட்டன. வெற்றிமாறன் அவருடைய பணங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊர்ல கிராமத்துல, இந்தியாவில கிராமத்துல நடக்கிற சில உண்மைகளையும் அவர் அழகா தன்னுடைய படங்கள்ல எடுத்து காட்டியிருப்பாரு. ஆடுகளம் 2011 இடம்பெற்ற ஆடுகளம் திரைப்படத்தின் சேவல் சண்டை காட்சிகளுக்காக வெற்றிமாறன் எடிட்டிங் தந்திரங்களையோ பொம்மை சேவல்களையோ அல்லது CGI கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தையோ பயன்படுத்த முற்றிலும் மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக நிஜ சேவல்களையே மோதவிட்டு படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு. காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிஜ சண்டைய படமாக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து பறந்து வந்து அங்கிருந்த முதன்மை சினிமாட்டோகிராஃபரையே தாக்கி இருக்குது. அதை பார்த்த பிறகும் அந்த சினிமாட்டோகிராஃபரோ இல்ல வெற்றிமாறனோ பயந்து போய் படப்பிடிப்பை நிறுத்தவில்லை. உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்து காயத்தை கட்டிவிட்டு சினிமாவின் நம்பகத்தன்மை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதே ஆபத்தான சூழல்ல தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தனர். அந்த அசாத்திய துணிச்சலுக்கு பரிசாகவே அந்த திரைப்படம் 6 தேசிய விருதுகள் குவித்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இது போலயே வெற்றிமாறனுடைய பல படங்கள்ல சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும், முரட்டுத்தனமான காட்சிகள் நிறைய இருக்கும், ஆனா கருத்தும் நிறைய இருக்கும். சில இடங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையே அழகா எடுத்து காட்டியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வேல் திரைப்படத்திலிருந்தும் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்தும் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: இந்தியாவிலிருந்து
2: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.
5: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
6: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
5: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
6: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
5: ஒலி 968
6: கேட்டாலே பரவசம்.
1: நேர்களை, இந்த அங்கத்தை முடித்திருப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் அவரை வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 9 மணிக்கு மேல 90களில் இடம்பெற்ற பாடல்களோடையும் 3 முக்கியமான நபர்களோடையும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி ஒன்பது ஆறு எட்டு கேட்டாலை பரவசம். மணி 9 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நம்மளுடைய 3 முக்கியமான நபர்களோட உங்க கூட இணைஞ்சிடறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு புதிய பாடல் தேவரா திரைப்படத்துல இருந்து அனிருத்துடைய இசையில் நகாஷ் அசிஸ் ரம்யா பஹாரா இணைந்து வழங்கும் ஒரு பாடல், கேட்டு மகிழுங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: இந்தியாவிலிருந்து
4: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
8: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
9: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
8: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
9: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
8: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
10: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
11: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
12: M1 வழங்கும் மேக்ஸ்.
11: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
13: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
14: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
15: டேக் ஆனியன், கட் கட் கட் பீசஸ்,
14: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
16: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.

0: நேர்களை ஏஆர்எம் அனிசியில் ரெண்டு பாடல்களை கேட்டீங்க. ஜோடி திரைப்படத்துல இருந்தும் தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்தும் தொடர்ந்து நாம சந்திக்கவிருக்கும் அந்த மூன்று நபர் இணைந்து கொண்டே இருக்காங்க. ரீ இன்கார்னேஷன்ல இருந்து நம்மோட மூணு பேர் இணைய போறாங்க. கணேஷ், கஜேந்திரன் மற்றும் நம்முடைய பாடகர் கௌஷிக் அவர்கள் தான் இணைய போறாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி இப்போது போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுப்போம் மாணவர்களே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நேயர்களே, நம்மளுடைய வானொலியில நம்ம நிறைய பாடல்களை கேட்டுட்டு வரோம். நிறைய நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் பல இயக்குநர்கள் இருப்பாங்க, இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க. அதை கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனா எப்போதுமே இந்த உள்ளூர் பாடல்களுடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விதமான பெருமை இருக்கும், ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அது போன்ற ஒரு குழு தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க, ரீ இன்கார்னேஷன். இவங்க ஒரு புகழ்பெற்ற பாடல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பாடல் நிறைய நம்ம உலக அளவுல, உள்ளூர் அளவில் இல்லை, உலக அளவில் நிறைய புகழ் பெற்றிருக்கு. அதே மாதிரி இன்னொரு படைப்போட தான் இன்று நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க, கௌஷிக், கணேஷ் மற்றும் டிஜே பஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: வணக்கம் யாழி.
0: நேயர்களுக்கு
8: வந்து எங்க பாடல வந்து வெளியிடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயம் மட்டும், எனக்கு ஒரு மாற்று கருத்து உங்களுடன். நீங்க உள்ளூர் பாடல் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு எந்த பாட்டுமே உள்ளூர் பாட்டு கிடையாது, எல்லா பாட்டுமே இன்டர்நேஷனல் பாட்டு, எஸ்பெஷலி ஆஃப்டர் சோசியல் மீடியா. எதையுமே நம்ம லோக்கல் சாங் இது ஒரு உள்ளூர் பாடல் அப்படின்னே சொல்லக்கூடாது. எல்லா பாடலுமே ஒரு சிங்கிள், ஒரு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த ஒரு சிங்கிள். அது யாரு செஞ்சாலும் சரி, அது வந்து நம்ம அந்த மாதிரிதான் இனிமே நம்ம அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் நம்மளுடைய பாடல் நம்மளே அறியாம எத்தனையோ நாடுகள்ல இருக்கிற எத்தனையோ மக்களை போய் அது ரீச் ஆகுது. சோ அது இனிமே அது உள்ளூர் பாடல் கிடையாது. ஒரு காலத்துல சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கிறச்சே, எஸ் அது ஒரு உள்ளூர் பாடல் அப்படின்னு சொல்றது ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இனிமே மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கீங்க, இனிமே இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த பாடல், யாரு ரிலீஸ் பண்ணாலும்
0: சரி. ஓகே, நம்மளுடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் கௌஷிக் சொல்லிட்டாரு, அதனால நான் இது வந்து கேட்கிறேன். ஆனா இது உண்மைதான் நிச்சயமாக, ஏன்னா ரீச் அப்படி இருக்குது, எல்லாருமே கேக்குறாங்க உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே. அதனால நிச்சயமா இது உள்ளூர்ல மட்டும் கேட்கப்படுகிற பாடல் கிடையாது உங்களுடைய.
8: ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க உள்ளூர் பாடல்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு அனிருத் பாட்டு, ஒரு வித்யாசாகர் பாட்டு, அப்படித்தான சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரீஇன்கார்னேஷன் பாட்டுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான்.
0: சரி, இன்று ரீஇன்கார்னேஷன் அவங்களுடைய பாடல நம்மளோட சேர்ந்து வெளியிட இருக்கிறாங்க இல்லையா, அந்த பாடல பத்தி தான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி. மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த பாடல்ல வேலை செஞ்சிருக்கீங்க இல்லையா?
8: ஆமா.
0: இந்த பாடல் எல்லா பாடலுக்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இந்த ஒரு பாடல வந்து நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ, இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ, இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதோ, ஏதோ ஒரு நேரத்துல திடீர்னு இப்படி செய்யலாமே, இப்படி வரிகள் எழுதலாமே, இப்படி இசையமைக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி இந்த பாடல் உங்களுக்கு எந்த ஒரு நிமிடத்துல தோணுச்சு, யாராச்சும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்?
8: அதுக்கு முன்னாடி நான் வந்து கணேஷ் அண்ட் டிஜே பஸ் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். அவங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்கள், என்னோட குழுவினர்கள், அவங்க வந்து அவங்கள தெரிஞ்சு தெரியாமே இந்த பாடலுக்கு ஒரு முக்கிய அங்கமா அவங்க இருந்திருக்காங்க. முதல்ல நான் எங்க ஆரம்பிச்சது சொல்லிடுறேன். டிஜே பஸ் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்த போது அந்த நிகழ்ச்சியில அவர் பாடின அவர் போட்ட சில பாடல்கள் வந்து என்ன வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஒரு ஒரு ஒரு நேரத்திற்கு பிறகு அந்த சில குத்து பாடல்கள் எல்லாம் போடுவாங்களா, அது வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இது மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தின் சாயல்ல ஆனா ஒரு நல்ல குத்துப்பாட்டு ஒரு மெலடி குத்துப்பாட்டு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தோணுச்சு. அப்புறம் கணேஷ் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர், என் கூட வந்து ஒரு 15 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கணேஷ் கிட்ட நான் வந்து என்னுடைய பாடல்கள் எல்லாமே முதல் முறை நான் போட்டு காமிக்கிறச்சு. மறக்க போட்டு காமிச்ச போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பவே அவர் சொல்லுவாரு, இதுல ஆக்சுவலி நீ ஒரு மெலடி குத்துப்பாட்டு போனா செமையா இருக்கும் கௌஷிக்கு, அது வந்து அதோட ஃபீலே வேற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கிய அங்கமா இருந்திருக்காங்க இந்த பாடல் உருவாகுவதற்கு. ஆனா அந்த ஜான்ற கணேஷ் வாங்க.
9: ஆக்சுவலி ஜோன்ற வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங் இன் த சென்ஸ் தட் கௌஷிக் வந்து திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, மச்சான் நீ சொன்ன ஞாபகம் இருக்கா மெலடி குத்துப்பாட்டு, இப்ப ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல காமெடி. ஹி விஜுவலைஸ்ட் த சீன் பிஃபோர் த சாங், சோ இட் வாஸ் வெரி, அது ரொம்ப புது புது விதமான ஒரு தொடக்கமா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு. யூஸ்வலி மெட்டு போடுவாங்க இல்லாட்டி லிரிக்ஸ் எழுதுவாங்க, இவர் வந்து மியூசிக் வீடியோவை விஜுவலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டு எழுதுறாரு.
0: ஆமா, இதுதான் வந்து முதல் முறை நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். மியூசிக் வீடியோ மட்டும்னு சொல்ல முடியாது, இது வந்து எல்லாரும் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு காட்சி இல்லையா, அதை வைத்து ஒரு பாட்டு நீங்க எழுதிருக்கீங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம் நிச்சயமா. நான் ஏதேதோ கேள்விப்பட்டேன்,
9: எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும் ஆனா இந்த இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னியா இருக்கும்.
0: ஓ, இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பாடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்குது. இந்த பாடல்ல அந்த வரிகள் இருக்குல்ல, அத எதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதுனீங்க? இந்த பொண்ணு பாக்குற சீன் ஓகே, அதுல எதை வச்சு எழுதுனீங்க?
8: வரிகள்னு பாத்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சது வந்து ஒரு தமிழ் பையன் ஒரு தெலுங்கு பொண்ணு, அந்த தெலுங்கு பொண்ணுக்கு ஒரு தெலுங்கு அப்பா. சோ இது நான் அதனாலதான் இன்டர்நேஷனல் சொன்னதுக்கு ரீசன் என்ன, லாங்குவேஜ் கூட வேற வேற லாங்குவேஜஸோட இன்ஃபுளுசஸ் இருக்குது. தெலுங்கு அப்கோர்ஸ் சிங்கப்பூர்ல நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் டயஸ்போரா இந்த கல்ச்சர். பட் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையன் என்னமா பாடுவாரு, முதல்ல தமிழ் ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் திணறி திணறி தெலுங்குல பாடுவாரு, அந்த புரோக்கன் தெலுங்குல பாடி அதுக்கப்புறம் தனக்கு தெரிஞ்ச தமிழ்ல திரும்பி பாடுவாரு. சோ அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லதான் வந்து அந்த பாட்டை எழுதணும்ங்கிறது முடிவாயிருச்சு என் மைண்ட்ல அட்லீஸ்ட். சோ எழுத ஆரம்பிச்ச போது நான் தான் எழுதுனேன், எழுதுனது எல்லாமே வந்து எனக்கு தோணுதுதான், எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு வார்த்தைகள், எனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் ஆக்சசபிளா இருக்கணும். எனக்கு ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும், அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பியூட்டிஃபுல் சாங், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆனா லிரிக்ஸ் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும், ஆங்கில வார்த்தைகளே இருக்காது, அவ்வளவு அழகான வரிகள் அந்த பாட்டுல இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அந்த மாதிரி சில வரிகளை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள நம்ம ஜென்சிக்கு பிடிச்ச சில லேங் எல்லாம் உள்ள சேர்த்து ஒரு மாதிரி ஒரு கலவையா ஒரு பாட்டா வெளில வந்திருக்கு. ஜென்சின்னு சொல்லிச்ச டிஜே பஸ்ஸுக்கு தெரியும் ஜென்சிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு, எனக்கு தெரியாது, அதனால அவரு சொல்லுவார்.
0: சொல்லுங்க டிஜே பஸ், நீங்க சொல்லுங்க.
10: பேசிக்கலி இது ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்காது, கரெக்டா அந்த
8: ஒரு பொண்ண பார்த்தோன்னே பரவி பார்த்ததும் கன்சாமியன் தேவதை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு பேசிக்கான ஜென்சி லிங்கோ,
0: லைக் பிரெயின்ல பயங்கரமா மாதிரி ஒரு சாங்.
8: இதுக்குன்னு நான் வந்து கொரியன் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த மாதிரி ஜென்சி லிங்கோலாம் இல்ல, ரொம்ப பேசிக், அது சகஜமா வாழ்க்கையில பேசுற மாதிரி ஜென்சி லிங்கோ. இந்த மாமா மச்சி மாப்பிள்ளை இந்த மாதிரி லாங்குவேஜஸ் லைக் இந்த மாதிரி வார்த்தைகள், சோ இதெல்லாம் சும்மா பயன்படுத்தி ஒரு பாடல் ஒரு ஃபன் சாங். மறக்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பாட்டு, அது நீங்க எல்லாருமே கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க, ஸ்பாட்டிஃபைல இருக்கு, யூடியூப் மியூசிக்ல இருக்கு, தயவு செஞ்சு போய் கேளுங்க. பட் மறக்க வந்து ரொம்ப ஒரு சீரியஸான பாட்டு, ஆசை முகம் மறந்து போச்சு அப்படிங்கிற பாரதியாரின் கவிதையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல். அதுல வந்து நம்ம வந்து காமெடி பண்ண முடியாது, காமெடி செஞ்சது தப்பாயிரும், அது வந்து அது அது அந்த கான்டெக்ஸ்ட் கிடையாது. சோ அதுக்கான ஒரு களத்தை உருவாக்கி அதுல காமெடிக்கால லிரிக்ஸ் எழுதி அதை வந்து இன்னும் ரீச் பண்ணதுக்கு மக்களுக்கு என்ன கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சதுதான் இந்த பாடலின் மையம்.
0: இந்த பாடலுடைய தலைப்பு வந்து மாமா பலையான்னு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த பலையாவே வந்து ஜென்சி கடையில நடுவுல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகர். ஏன்னா அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய நடிப்பு வந்து நகைச்சுவையா ஆக்கி பாக்குற ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. சரி, இந்த ஒரு பாடலை வந்து இப்ப நம்ம கேட்க போறோம். அந்த பாடலை கேட்கும் போது கேக்குறவங்க என்ன உணரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
8: எனக்கு பாலையா கார் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அவரை வந்து நான் மீன் மெட்டீரியலா நான் சொல்லல, ஆக்சுவலாவே எனக்கு அவர் அவரோட சினிமா பிடிக்கும். அதை வந்து நான் ரொம்ப ரசிச்சுதான் நான் பாப்பேன். நான் காமிக்கலா பாக்கல அதை. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல, இந்த பாடலில் வரும் அனைத்தும் கற்பனையே. வேற என்ன சொல்லுவாங்க, கடைசி ஏதாவது உதவி பண்ணியா இந்த நேரத்துல?
0: இது வீடியோ சாங்ல வர இது மாதிரி நீங்க இப்பயே வந்து முன்குறிப்பு போட்டுக்கிறீங்க. நான் வந்து உங்களை சொல்லலன்னா, ஆனா வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இப்படி வந்து ஒரு நகைச்சுவையா போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாருக்கும்
8: ஒரு தமிழ் பையன் ஒரு தெலுங்கு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போனா என்ன செய்வான்? அவங்க அப்பா பாக்க பாலையா மாதிரி இருக்காரு. இதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அந்த பாட்டை கேளுங்க.
0: சரி, நீங்க சொல்லுங்க கணேஷ், நீங்க என்ன
9: நினைக்கிறீங்க? இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான பாட்டு. லைக் ஐ செட், அந்த குத்து அண்ட் மெலடி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். அது வந்து பாட்டு கேட்கும் போது உங்க மனசுல பதிஞ்சிரும். எழுதின வார்த்தையும் அப்படி, வெட்டம் அப்படி, உங்களே அறியாம ஒரு வைப் பண்ற மாதிரி ஒரு பாட்டு இது. ஸோ யா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, டிஜே பாஸ், நீங்க சொல்லுங்க என்ன உணரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நேர்கள்?
10: அந்த பாட்டு உண்மையிலே செஞ்சது, ஸோ சந்தோஷமா இருக்கணும் அந்த பாட்டு கேட்கும் போது.
0: சரி, பாடலை பத்தி நிறைய கேட்டுட்டோம், அதனால இப்ப பாடலே கேட்டுருவோம். சரியா நீர்களே, இப்போது உங்களுக்காக கௌஷிக் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: CTE நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. MCE நோக்கி செல்லும் AYE கிளெமண்டி சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
7: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
8: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
9: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: நேர்களை விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, என் கூட இருக்கிறாங்க ரீஇன்கார்னேஷன். நேர்களை நம்ம பாடலை கேட்டோம். அவங்க சொன்னது போலவே அந்த பாடல் நல்ல வைபா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன எல்லா எலிமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். அந்த தமிழ், தெலுங்கு, அப்புறம் வந்து அந்த வைப் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு பாடலுக்கு.
10: தேங்க்யூ யாழினி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து சும்மா சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா தெரியல. அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் அனுப்புங்க எனக்கு. அண்ணா பாட்டு கேவலமா இருந்துச்சு.
1: இப்போதைக்கு
10: சொல்லி மேனேஜ் பண்ணலாம்.
1: பாட்டு உண்மையிலேயே சிறப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாடல வந்து எனக்கு அப்புறம் ட்ராக் இருக்குது, அதனால நான் மீண்டும் மீண்டும் கேட்பேன். நீங்க எங்க இந்த பாடல இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி இருக்கீங்க?
10: இந்த பாடல் இப்போதைக்கு ஸ்பாட்டிஃபை, எனி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே அது அவைலபிளா தான் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு காலையில தான் லான்ச் ஆச்சு. சோ வி டைம் டேட் எக்ஸாக்ட்லி இந்த இன்டர்வியூட டைம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த பாடலுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து குமாரவேலுன்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுட்டு இருக்காரு. அது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் கரெக்டான நேரத்துல. சோ கொஞ்சம்
1: ஒரு மெலடியும் குத்தும் சேர்ந்து அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படி நீங்க அந்த பிளான் செய்த உடனே எவ்வளவு சீக்கிரமா இந்த பாடலுடைய வேலைக்குள்ள இறங்கினீங்க?
10: அது வந்து ஒரு ஒரு வாரத்துல அனுப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 1 week தான் ஆச்சு, அதுக்கு மேல ஆகல. நான் அனுப்பிட்ட உடனே கணேஷ் தான் கொடுத்தேன். கணேஷ் தான் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அந்த முதல் டிராஃப்ட்ல இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு, இன்னும் நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது ஆக்சுவலா நீங்க இப்ப கேட்ட வெர்ஷன் இல்ல. சோ கணேஷே சொல்லுவாரு,
1: நீங்க சொல்லுங்க கணேஷ்.
11: சோ சிமிலர்லி லைக் அவர் இந்த இந்தியன் டயஸ்போரா மனசை பிடிக்கிறதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸும் ட்ரை பண்ணாரு, லைக் தெலுங்கு அண்ட் ஆல் தட். அதே மாதிரி மியூசிக் ஜான்ரஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு பாட்டு விளையாக்கணும்னு அடிஷ்னலா ஒரு 2-3 ஜான்ரு வர்ற மாதிரி அந்த மியூசிக்ல வச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெனி சேஞ்சஸ் அண்ட் கொரெக்ஷன்ஸ் தென் இதுதான் அந்த ஃபைனல் வெர்ஷன். இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச வெர்ஷனும் கூட நினைக்கிறேன்.
1: இப்போ இந்த முதல்
10: வெர்ஷனை பார்த்து கணேஷ் துப்பிட்டாரு. உண்மையை சொல்றேன், முதல்ல ஒரு வேர்ஷன் அனுப்பிச்சேன். அந்த வேர்ஷனை பார்த்து கேட்டுட்டு இருக்கு ஆனா நல்லா இல்ல.
1: என்னடா நல்லா இல்ல சொல்றாங்க சொல்றீங்களே.
11: இட் வாஸ் an attempt. அதுல கொஞ்சம் அந்த ஹவுஸ் மியூசிக் குத்து எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கேக்குற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு கேக்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு, அததான் சொன்னேன்.
1: இல்ல அவர்
10: நண்பர்கள் வந்து என்னைக்குமே நண்பர்கள் வந்து சூப்பரா பண்றாங்க நண்பர்களோட எது இங்க நல்லா செய்யலையோ அதை சுட்டி காட்டுற நண்பர்கள் தான் நம்மளுக்கு இன்னும் முக்கியமா தேவை வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு நண்பன் தான் கணேஷ்.
1: நிச்சயமா, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அவர் கேட்டுச்சு சொன்னார்ல, இட் வாஸ் அன் அட்டெம்ப்ட் அப்படின்னு. அது எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, இட் வாஸ் அன் அட்டெம்ப்ட் ஒன் அட்டெம்ப்ட் அகைன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம். அப்படிதான் அவர் அந்த சொன்னாரு.
11: இல்ல இல்ல இல்ல, இட் வாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு அட்டெம்ப்ட். எப்பவுமே ஒரு முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்காம ஒண்ணுமே நடக்காதுல்ல. சோ இட் வாஸ் அ குட் ட்ரை, மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். வி நெவர் நோ இப்ப எது வைரல் ஆகுது viral avalen therilla, but end of the day namba da first round of judges, so based on that and the part will be irukke.
1: ஆமா, நம்ம தானே நம்மளுடைய work ஓட best critics ஆ இருக்க முடியும். அதனால அந்த விதத்துல இவ்வளவு அழகான ஒரு படைப்பை நீங்க கொடுக்கறதுக்கு உங்களை நீங்களே நிறைய கிரிட்டிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இதுல இருந்து.
10: நிறைய
1: பாஸ் நீங்க சொல்லுங்க, முதல் டிராப்டுக்கும் இப்ப உள்ள அந்த பாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாடலே எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: ஆக்சுவலி நான் இந்த முதல் டிராஃப்ட் கேட்கல, என்னோட ஃபர்ஸ்ட் வானே நான் இந்த வெர்ஷன் தான் கேட்டேன். சோ இதை கேட்ட உடனே நான் கௌஷிக் கிட்ட சொன்னேன், இது இதுதான் இந்த இந்த வெர்ஷன்ல இப்படியே ஸ்டிக் பண்றதுதான் பெட்டர் நமக்கு. பிகாஸ் இது கரெக்டா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கு மாதிரி சிம்பிளா இருக்கு பாட்டு, அண்ட் வெரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. சோ அதான்
10: உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 12 தேதி எங்களுடைய நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, லைவ் கான்சர்ட், ரீஇன்கார்னேஷன் கான்சர்ட் நடக்குது. அதை நான் டிக்கெட் இப்ப எங்கேயும் விக்கல, அந்த டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இது ப்ரொமோஷனல் மெட்டீரியல் கிடையாது, பயப்படாம எல்லாரும் கேளுங்க. டிஜே பாஸ் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கச்சு இந்த பாட்டை நான் போட்டேன். அப்ப வந்து அது மூணாவதோ நாலாவது டிராப்டோ அவர் கேட்டாரு, பெருசா வைப் பண்ணல. எனக்கு டிஜே பஸ் வந்து வெளில சொல்ல மாட்டாரு, ஏன்னா நாங்க இன்னும் அவ்வளவு க்ளோஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஆனா வெளில சொன்னா வந்து சில பேர் ஹர்ட் ஆயிடுவாங்களோ மாட்டாங்களோங்கிற ஒரு ஒரு செகண்ட் டவுட்லயே தான் ஒரு மாதிரி பாட்டை கேட்டுட்டு இருந்தாரு. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பதில் சொன்னேன். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் கரெக்டா அந்த இடத்த மட்டும் வெட்டி வெள்ள தூக்கி போட்டு பாட்டை அப்படியே சுருக்கிட்டு ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ள பாட்டை ரெடி பண்ணி அதுதான் இந்த வருஷம்.
1: சரி, இந்த நகைச்சுவையான ஒரு தருணத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க சிங்கப்பூர்ல உள்ள நம்மளுடைய கலைஞர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவில உள்ள சில கலைஞர்களோடையும் நீங்க கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க கௌஷிக்.
10: இந்தியால வந்து இப்ப எங்களுடைய நிகழ்ச்சியில செப்டம்பர் 12 வராரு, அவர் பேரு ஷேக், இஸ் ஒன் ஆஃப் த லீட் கீபோர்டிஸ்ட் ஃபார் த ஷோ. அவர் தான் இந்த பாடலுக்கு வந்து ப்ரோக்ராமிங் செஞ்சார் இந்தியால, ப்ரோக்ராமிங் அண்ட் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அவர் தான் செஞ்சார் பிரைமரிட்டி. ரோஷன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிருக்காரு மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங், பட் எல்லாமே ஷேக் இன் லீடர்ஷிப்ல தான் செஞ்சாங்க. ஒரு நாதஸ்வரம் பிளேயர் லைவா வாசிச்சாரு இந்தியால இந்த பாட்டுக்கு, அண்ட் கௌதம்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், தெரபி பர்கஷனிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இஸ் குவைட் ஃபேமஸ். அவர் தான் இதுக்கு பர்கஷன்ஸ் வாசிச்சாரு இந்த பாடலுக்கு. ஒரு குத்து ஃபீல் வரணும்னா அதுக்கு எனக்குமே நீங்க வந்து அதுக்குண்டான இன்கிரீடியன்ஸ் இருந்தாதான் அந்த பாடல் நல்லா இருக்கும். சும்மா எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி இருந்தானா அந்த அளவு நல்லா இருக்காது. சோ அது வந்து இந்த பாடல இறக்குனது வந்து கௌதம் சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பர் அவர் தான். ரெக்கார்டிங் எல்லாமே நடந்துச்சு வந்து ரீங்காரா ஸ்டுடியோஸ்ல நடந்துச்சு இன் சென்னை. அண்ட் சிங்கப்பூர்ல வந்து லிட்ரலி லைக் சில ஸ்கிராச் வோக்கல்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே ரெக்கார்டட் எங்க வீட்டுல தான் ரெக்கார்ட் பண்ணோம், லைக் வித் மை மைக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். சோ யா.
1: சரி, இப்போ இந்த நாதஸ்வரமும் குத்து அந்த எலிமெண்ட்டுமே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா நல்லா இருக்காது. ஆனா அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்தியாவில இருந்து நம்ம ஆர்டிஸ்ட் வர வச்சு இப்படி பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது? ஏன்னா நிச்சயமா இது வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவா ஆட் பண்ணிருக்கோம் அந்த பாடலுக்கு. ஏன்னா இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அந்த ஒத்தென்டிக்கான எலிமெண்ட் கிடைச்சிருக்காது சொன்னாப்ல. நீங்க அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க.
10: இது வந்து நம்ம யோசிக்கிறச்சே வந்து ஒரு குத்து பாடல்னா தமிழ் கலாச்சாரமா இருந்தாலும் சரி, தெலுங்கு கலாச்சாரமா இருந்தாலும் சரி, செனாய் அல்லது நாதஸ்வரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கிய அங்கம். அதை நீங்க எடுத்துட்டு குத்து பாட்டு செய்ய முடியாது. அதே மாதிரி குத்துன்னா அந்த அந்த குத்துக்கான அந்த எலிமெண்ட்ஸ், அந்த அந்த அந்த இன் தவில் பற இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க தவிர்த்துட்டு குத்து பாடல் செய்ய முடியாது. சோ இது ரெண்டுமே தேவையான கிடைச்ச ரெக்கார்டிங் செய்யறதுக்கான கரெக்டான அந்த அந்த ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அது வந்து சென்னையில வந்து ஜாஸ்தியாவே இருக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நாதஸ்வரம் ரெக்கார்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க சும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாசிக்கிறவங்களும் நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. அதை ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்குண்டான மைக்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து சுலபமா குறுகிய காலகட்டத்துல செய்ய முடிஞ்ச ஒரு இடம் சென்னை. நான் தான் சொன்னேன் நம்ம உலகமே நம்ம கையில தான் இப்ப இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இந்த உள்ளூர் பாடல்ங்கிற அந்த கான்செப்டே இல்லாம இது ஒரு பாடல், இந்த பாடல் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம், இது பல பலதர மக்கள் இதுல சேர்ந்து வேலை செய்த ஒரு பாடல். அதுல வந்து சென்னை இஸ் ஒன் ஆஃப் தி பிளேசஸ். பாவனா அண்ட் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி தெலுங்கு நேட்டிவ் தெலுங்கு, ஆனா தமிழ் பேசுவாங்க. நான் இந்த பாடலை அவங்களுக்கு அனுப்பினேன் முதல் டிராஃப்ட், அந்த முதல் டிராஃப்டும் ரெண்டாவது டிராஃப்டும் அவங்க அனுப்பின போது அவங்க சொன்னாங்க, கௌசிக் நீ தெலுங்கு எல்லாம் தப்பு தப்பா பாடிருக்க, ஆனா உனக்கு தெலுங்கு புரியுதா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்ன இந்த இன்கேம் இன்கேம் இன்கேம் காவாலியா, புஷ்பா ஃபயர் அண்டே ஃபிளவர் இல்லையா, இதெல்லாம் உனக்கு புரியுதா அப்படின்னு. எனக்கு புரியுது, ஆனா அது இன்கேம் இன்கேம் இன்கேம் இல்ல, அது காவாலியா இல்ல, அது காவாலேயா, லைக் தெர் இஸ் அ வே டு சிங், நீ எல்லாமே தப்பு தப்பா பாடிருக்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஆனா புரியுது இல்ல உனக்கு? புரியுது. இப்ப மைண்ட்ல யோசிச்சுப்பாரு, ஒரு தமிழ் பையன் அதை பாடா நீ நம்புவியா அப்படின்னு. நான் நம்புவோம், தமிழ் பையன் அதை பாடா நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப சரி ஒர்க் ஆயிடுச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு டிசைட் பண்ணது. சோ அவங்களுடைய அந்த ஒரு இந்த ஆல்பா பீட்டா டெஸ்டிங்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்டிங்ல வந்து ஒரு ஒரு சில பேர் அனுப்பி அவங்களுடைய ஃபீட்பேக்கும் எடுத்து கடைசியில இந்த பாட்டு ஒரு வழியா தயாராச்சு.
1: இந்த ஒரு நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப பல இடங்கள்ல வந்து அந்த மொழி நம்மளுடைய மொழி தாய்மொழியா இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த பாடகர் பாடுறதுனால அது எப்படி இருக்குன்னா, அந்த வேற ஒரு தாய்மொழியோடவங்க அந்த மொழியில உள்ள பாடல பாடுற மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தமிழ் பையன் தெலுங்குல பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறது கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதை நீங்க கரெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒத்தென்டிசிட்டி இருந்திருக்காது, அந்த கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஒரு விதம் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது ரிஸ்க் தான், ஏன்னா சில பேர் இதை கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணுவாங்க, என்ன தெலுங்கு இப்படி கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அது புரிய வைக்கிற மாதிரி கதையும் அமைச்சிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. சரி, பாடலை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம், ரொம்ப நன்றி. பாடலை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், இப்ப ரீஇன்கார்னேஷன் கிட்ட வருவோம். ரீஇன்கார்னேஷன் வந்து ஒரு ஹோம் க்ரோன் பிராண்ட் இல்லையா, நம்ம சிங்கப்பூருக்குள்ளேயே நம்ம வந்து ஹோம் க்ரோன் பிராண்ட். இத இந்த லோக்கல் ஜேர்னி உங்களுடைய ரீஇன்கார்னேஷன் பேண்ட எப்படி அமைத்திருக்கு இந்த இசைக்குழுவை, அத பத்தி பார்க்கிறதுக்கு
10: மறுபடியும் லோக்கல் முதல்ல நிறைய ஷோஸ் நாங்க சிங்கப்பூர்ல தான் செஞ்சோம், எங்களுடைய ஆடியன்ஸ் சிங்கப்பூரியன் தான், இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, இந்த ஆதரவு சிங்கப்பூர்ல கிடைக்கலன்னா நாங்க வெளியூர் போய் பிரயோஜனமே கிடையாது, அதுதான் உண்மை. இப்ப வந்து நம்ம கலா உற்சவ்ல செஞ்சோம், இரண்டு நிகழ்ச்சிகள் கலா உற்சவம்ல செஞ்சோம், ராஜேஷ் வைத்யா சாரோட ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம், அப்புறம் எஸ்ப்ரோநாட்ல ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கோம், அப்புறம் ரீஇன்கார்னேஷன் திருவிழா அப்படிங்கிற நிகழ்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் மொழி விழா ஏப்ரல்ல நடந்துச்சு, அங்க வந்து என்யூஎஸ்ல அந்த அந்த கான்சர்ட் செஞ்சோம். இது எல்லாமே சிங்கப்பூர்ல செஞ்சது தான். ஆனா இதுக்கு நடுவில் மியூசிக் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸ் வென்யூ ஒன்று இருக்கு சென்னையில, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மியூசிக் அகாடமியில வந்து ஐ திங்க் வி வர் த ஃபர்ஸ்ட் சிங்கப்பூரியன் பேண்ட் டு பெர்ஃபார்ம் அட் மியூசிக் அகாடமி. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வரைக்கும் நாங்க செஞ்சதுல. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இப்ப இந்த ஜேர்னில அடுத்து என்ன வருதுன்னா, செப்டம்பர் 12th பத்தி நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நவம்பர் 14th ஒரு சம்பவம் நடக்குது, அதை பத்தி நான் கணேஷ் அண்ட் டிஜே பாஸ்ட விட்டுறேன். பட் செப்டம்பர் 12th வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சூப்பர் சிங்கர் பூஜா வராங்க, அனிருத் அண்ட் இளையராஜா சார் இவங்களோட எல்லாம் சேர்ந்து வாசிச்ச சாக்ஸோபோனிஸ்ட் பசந்த் வராரு. சோ அதோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நைஸ் வெரைட்டி ஷோ மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு கான்செர்ட் மாதிரி சோட்டா கான்செர்ட் போல நடக்குது. கணேஷ் வந்து என்னோட நண்பர் மட்டும் இல்ல, அவர் நல்ல பெர்கஷனிஸ்ட் ஆக்சுவலா, சோ அவர் பெர்கஷன்ஸ் வாசிக்கிறாரு. டிஜே பாஸ் அஃப்கோர்ஸ், ஐ திங்க் வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேண்ட்ஸ் டு ஹேவ் எ ரெசிடென்ட் டிஜே வித் அஸ் பெர்ஃபார்மிங் ஆன் இட்ஸ் நாட்
1: கௌஷிக் உங்களுடைய பாட்டு எப்படி இருக்க போகுது 12th தேதி?
11: ஓகே, சோ 12th தேதி வந்து நான் ஃபுல்லா பெர்கஷன்ஸ் தான் வாசிக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செர்ட், பிகாஸ் எல்லா கான்செர்ட்லயும் நிறைய பாடல்கள் வந்து முழுமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஒரு மெட்லி ஸ்ட்ரக்சர்ல, அதாவது இப்ப எல்லாருமே அட்டென்ஷன் ஸ்பென் குறுகிய அட்டென்ஷன் ஸ்பென் தான், நம்ம டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி தான் அட்டென்ஷன் ஸ்பென். ஸோ அதுக்கேற்ப மெட்லி ஸ்டைல்ல பாட்டை ப்ரிசென்ட் பண்ண போறோம். And then we are with regards to DJ Bus, we are one of the only bands with the resident DJ. In the sense that DJ oda work on a musical instrument mari da. He is also a musician and part of the band. And the mari oru concept la da in the concert am here. Kaushik?
10: Yes. Thank you, Ganesh.
11: Welcome back. Welcome back.
10: Yin and Yang mari correct-a fill up panninga. Yes. So, resident DJ vandu idu nariya bands seiyiradilla. Ena adukku oru thani risk factor onnu irukku. Because அந்த டிஜேக்கு வந்து மியூசிக்கல் சென்ஸ் இருக்கணும், அவங்க கரெக்டான நேரத்துல டைமிங்ல டைலாக்ஸ் அடிக்கணும், ஆர் அந்த ஸ்கிராச் பண்றது கூட கரெக்டான டைத்துல பண்ணணும். சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுல. அது வந்து டிஜே பாஸ் இஸ் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர். கணேஷ் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவரை. அண்ட் ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி அஸ் வெல் அஸ் ஒன் ஆஃப் த ஹோம் க்ரோன் டிஜேஸ் கமிங் அவுட் ஆஃப் சிங்கப்பூர். நிறைய இன்டர்நேஷனல் வென்யூஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அவரை மாதிரி ஒருத்தரோட சேர்ந்து நாங்க வந்து மேடையில வந்து பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. And November 14th, yes, adum September 12th oda inda journey mudiyadu. November 14th onnu seiyrom. Yaani ungalukku theriyuma?
1: இல்ல நவம்பர் 14 பத்தி இன்னும் நான் கேள்விப்படல. ஆனா வந்து நம்ம கிட்ட ரொம்ப அமைதியா இருக்கிற நம்ம பரபரப்பான டிஜே பஸ் அவரே அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பகிர்ந்துக்கிறீங்களா?
0: இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான் ஆக்சுவலி நிறைய ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க. நவம்பர் 14 இங்கதான் போய் இந்த கான்சர்ட் செய்ய போறாரு. சோ சஸ்பென்ஸோட சொல்லலாமா இல்ல சும்மா ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் சொல்லலாமா? கௌஷிக்,
10: நீங்க உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க. கஜித்,
0: ஹபிபி கம் டு துபாய் நவம்பர் 14. சோ துபாயில இருக்கிற ஏஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோ ஃபிடாவ ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் நம்ம போய் அந்த கான்சர்ட் செய்ய போறோம்.
1: எனக்கே இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு கேக்குறதுக்கு. அதுவும் அவர் அமைதியா சொல்லி முடிச்சிட்டாரு, எனக்கு இன்னும் அந்த ஷாக் வந்து போகல. இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்குமே இப்ப புரியுது ஏன் நீங்க ஆரம்பத்துல இருந்து லோக்கல்னு சொல்லாதீங்க லோக்கல்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கன்னு. ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு சிங்கப்பூரியன் ஹோம் க்ரோன் பிராண்ட், தே ஆர் மேக்கிங் தே கோயிங் பிளேசஸ் அண்ட் அது எவ்வளவு பெரிய விஷயம், நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அது. அந்த விதத்துல சொல்றோம் எங்களுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நான் என்ன கேட்கலாம் இருந்தேன்னா ரீஇன்கார்னேஷனுடைய அடுத்த படிக்கட்டுகள் அதை பத்தி தான் கேட்கலாம் இருந்தேன். ஆனா நீங்களே எங்களுக்கு வந்து இவ்வளவு சிறப்பான தகவல் சொல்லிட்டீங்க. கௌஷிக், அதை பத்தி இன்னும் ஏதாச்சும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறீங்களா நவம்பர் 14 பத்தி?
10: Firstly, I'd like to thank Neelamani Foundation, Mr. Muthukumar அவர்கள் அவர்களுடைய உதவியில தான் வந்து actually வந்து we are putting this show together, headlining this show together in Dubai. இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையாது. உண்மையை சொல்லணும்னா வந்து இது அப்படியே ஒரு பயங்கர கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு வந்து 20,000 வெள்ளி கொடுக்குறாங்க அங்க போய் பாடுறதுக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்களா பேஷனை சேர்த்துட்டு கரெக்டான ஒரு வாய்ப்பு தேடி செய்யறச்சு அங்க ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோல இருந்து ஒரு கனெக்ஷன் ஒன்னு உண்டாகி அவங்களுக்கும் நம்மளோட கான்செப்ட் பிடிச்சு. ஏன்னா அங்க எல்லாரும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. நான் உண்மையை சொன்னா இப்ப யாராவது ஒரு சும்மா நிகழ்ச்சி செய்யறாங்க, ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் தேனா அங்க செய்ய முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு சில நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணுவோம், அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் யூ கெட் ஷார்ட் லிஸ்ட் டு பெர்ஃபார்ம். பெரிய பெரிய பிரபலமான கலைஞர்கள்லாம் அங்க பாடியிருக்காங்க. அண்ட் அந்த நாட்டின் சூழலையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இப்ப. பிகாஸ் அந்த அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த அந்த அந்த ஐக்கிய இடமே நீங்க பாத்தீங்கன்னா ஜிசிசின்னு சொல்லுவாங்க, அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு போர்க்களத்திலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரம் இது. அந்த நேரத்துல போய் அண்ட் சிங்கப்பூர் ஆல்வேஸ் ரிசம்பிள்ஸ் பீஸ், ஹார்மனி, ரிலிஜியஸ் யூனிட்டி. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து சிங்கப்பூரியன்ஸா நம்ம போய் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஒன்னு எங்களுக்கு மட்டும் பெருமை, இன்னொன்னு வந்து ஐ ஃபீல் லைக் வி ஆர் ஸ்டில் கேரிங் அவர் ஃபிளாக் வேர்எவர் வி கோ அண்ட் வி ஆர் பெர்ஃபார்மிங் இன் எ பிளேஸ் வேர் வி வாண்ட் பீப்பிள் டு திங்க் அபவுட் சிங்கப்பூரியன்ஸ் அஸ் நம்மளுக்கு நம்மளுடைய யாருமே நிகழ்ச்சி பண்ணாத இந்த நேரத்துல, யாருமே கான்சியஸ் செய்யாத ஒரு இடத்துல நவம்பர் 14 தீபாவளிக்கு அடுத்த வாரம் இவங்க வராங்க, ஒரு கான்செர்ட் செய்யறாங்க, நம்மளுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே மக்கள் மனதுல கொண்டு போய் கடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓ ரீஇன்கார்னேஷன் இந்த இடத்துல செஞ்சுட்டாங்க வா வெரி குட் கிளப் கிளப் கிளப், நோ நாட் அட் ஆல் ஆக்சுவலி. அதனாலயும் தான் துபாய் வந்து வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். உண்மையை சொல்லணும்னா இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் நாங்க மட்டும் கிடையாது, ரீஇன்கார்னேஷன் அஸ் அ பேண்ட், பட் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் கணேஷ், இட்ஸ் டிஜே பஸ், இட்ஸ் கணேஷ் தி சிங்கர் ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் யூஎஸ், சூப்பர் சிங்கர் கணேஷ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க நாலு பேர் சேர்ந்து தான் இதை கோ ப்ரொடியூஸ் செய்யறோம். சோ உண்மையை சொல்லணும்னா இதுல பணம் வந்து ஒரு பெரிய அப்படியே இது செய்யறோம்னால ஷோ வந்து ஆன் பேப்பர் எங்களுக்கு இது லாஸ் தான். எங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிள் ஷோ, கொத்து கொத்தா பணத்தை சேர்த்து நாங்க வந்து பெட்டு கடியில வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷோ இது கிடையாது. பட் இதை வந்து நாங்க செய்யணும், எங்களுடைய கலை பயணத்துக்காக நாங்க செய்யணும்னு எடுத்த ஒரு முடிவு. இதனால இதுக்கப்புறம் பல ஷோ வந்துச்சுன்னா அப்கோர்ஸ் வெரி ஹாப்பி வித் இட். பட் இல்லைன்னா எங்களுடைய பயணம் தொடரும் ஆப்வியஸ்லி. பட் இந்த ஷோ நல்லா பண்ணணுங்கிறது எங்களுடைய அடுத்த இமீடியட் ஸ்டெப். அண்ட் ஒன் மோர் ஸ்டெப், இன்னொரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது நவம்பர் 14th. மாமா பாலையாவோட வீடியோ நடுல வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் இன்னொரு சிங்கிள் நாங்க ரிலீஸ் பண்றோம். அந்த பாடல் வந்து இன்னும் கொஞ்சம் இமோஷனலான பாடல். அது வந்து பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு பாடல். தனது பிள்ளைகள் வெளியூர்ல இருக்கும் பொழுது அவங்களை எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க பெற்றோர்கள், அண்ட் பெற்றோர் அண்ட் பிள்ளைகள் எவ்வளவு அவங்க பெற்றோர்களை மிஸ் பண்ணுவாங்க, அந்த ஹோம் சிக் ஃபீலிங்க பத்தி சொல்ற மாதிரி ஒரு பாடல். இட்ஸ் அன் இமோஷனல் சாங். மாஸ் மசாலா கமர்ஷியல் சாங் கண்டிப்பா இருக்காது. பட் I feel like it will still reach the right audiences when we release that song. So adanal ipo adha pathi adhigam pesavana ipo focus is on Mama Balaya and September 12th the nigarchi. But neenga ketadanal ivlo vivarangala naanga share pannom.
1: Romba nandri idella pagindiketadhukku ungalku oliyoda sarbagavum namma neergal sarbagavum enudaiya manamarnda vaazhthukal. Indru inga kuda inandhadhukku romba nandri. Ungalaiya September 12th concert ku naangala aavala kaathirukkom. Romba nandri guys. நன்றி.
10: Thank you okay. So much.
11: நன்றி அலை.
10: நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. Have a great Sunday and enjoy the week that's coming up. Thank you.
1: Okay, bye-bye.
11: Okay, bye-bye. Thank you.
10: Bye-bye.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக காதல தினம் திரைப்படத்திலிருந்து ARM அனிசையில் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.
12: புதியதொரு பாகம் என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 120 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார்.
1: இல்ல கேக்குதா?
12: மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது?

0: போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசி நோக்கிச்சலம் PIE Engineer Avenue அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இந்தோனேசியாவில் அனாக் ரகடாவ் எரிமலை குமுறுவதால் சோகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது. எரிமலை சாம்பலால் காலை 9:30 வரை சேவைகள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. சோகார்னோ ஹட்டா ஜகார்த்தாவின் முக்கிய விமான நிலையமாகும். முன்னதாக காலை 5:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. சில அனைத்துலக பயணங்கள் உட்பட 33 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக இந்தோனேசியாவின் போக்குவரத்து

போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அடங்கும். நேற்று ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் இரண்டு சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. நிலைமை மாறக்கூடும் என்பதால் சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் மற்ற சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று நிறுவனம் கூறியது. இந்தோனேசியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் செயல்படுகிறது. அமைப்பில் உள்ள நடைமுறைகள் வழி எல்லை தாண்டிய தூய்மை கேட்டை அண்டை நாடுகளுடன் சேர்ந்து கையாள்வதாக ஜகார்த்தா சொன்னது. ஆசியான் செயலகம் சென்ற வாரம் வட்டார அளவில் மூன்றாம் கட்ட எச்சரிக்கை நிலையை அறிவித்தது. அதன்படி உறுப்பு நாடுகள் அன்றாடம் தகவல்களை வழங்க வேண்டும். போர்னியோவிலும் சுமத்ராவிலும் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் திடீரென அதிகரித்தன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. ஆக அதிகமாக ஓர் இடத்தில் குறியீடு 287 பதிவானது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 9 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 88 இருந்தது. கிழக்கில் 78, வடக்கில் 71, தெற்கில் 70, மேற்கில் 82. நேபாள வெள்ளம் தொடர்பில் இணையத்தில் பதிவான இனவாத கருத்துக்கள் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஆராய்கிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை அகற்றும்படி சமூக ஊடக தளங்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இணையத்தில் ஏற்கத்தகாத கருத்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை குறிவைக்கும் கருத்துக்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அவை மோசமானவை, அறவே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றார் அவர். நேபாளத்தில் காணாமல் போனவர்களின் பெயர் அல்லது இனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் உண்மையிலேயே சிங்கப்பூரர்கள்தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். போலி சிங்கப்பூரர்கள் என்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டன. அந்த கருத்துக்கள் பெரும்பாலான சிங்கப்பூரர்களை பிரதிபலிக்கவில்லை என்று நம்புவதாக திரு சண்முகம் கூறினார். இந்தியர்களை குறிவைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கருத்துக்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டதாக திரு சண்முகம் குறிப்பிட்டார். இது ஒரு சமூகத்துடன் நின்றுவிடாது. இன்று இந்தியர்கள், அடுத்து வேறு இனத்தவர் என்று அவர் எச்சரித்தார். பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் இத்தகைய பிளவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று திரு சண்முகம் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீட்டு முடிவுகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது என்று மூத்த அமைச்சர் சண்முகம் கூறியிருக்கிறார். அந்த முடிவை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் தான் எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார். நட்டத்தில் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தில் மேலும் முதலீடு செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து திரு தியோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியா நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சிங்கப்பூரர்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஏர் இந்தியாவின் பங்குதாரர் தமாசிக் அல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் என்பதை திரு சண்முகம் தெளிவுபடுத்தினார். நீண்டகால வளர்ச்சியையும் லாபத்தையும் கருத்திற்கொண்டு மேலும் முதலீடு செய்வது வர்த்தக ரீதியாக பயன் தருமா என்பதை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமே மதிப்பிட வேண்டும் என்று திரு சண்முகம் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் சிங்கப்பூர் சமுதாயத்தில் இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது பற்றிய தமது விமர்சனங்களை திரு தியோங் தற்காத்து பேசினார். தமது அக்கறைகள் முற்றிலும் வர்த்தகம் சார்ந்தவை என்றார் அவர். முன்னதாக நேபாள திபெத் பேரிடர், ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு ஆகியவற்றின் தொடர்பில் எழுந்த இனவாத கருத்துக்களை மூத்த அமைச்சர் கா சண்முகம் சாடியிருந்தார். அதன் தொடர்பில் திரு தியோங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். ஒருவரின் இனத்தை வைத்து அவரது நோக்கங்களை விமர்சிப்பதை தாம் கண்டிப்பதாக திரு தியோங் கூறினார்.
அந்த பதிவில் அவர் மீண்டும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொண்டுள்ள பங்கை பற்றி அக்கறைகளை முன்வைத்தார். வரும் வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்த கேள்விகளை முன்வைக்கப் போவதாக திரு தியோங் சொன்னார். வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க கப்பல்கள் மீது இன்னும் கடும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் சூளுரைத்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை வழி அனுமதி பெறாத பாதையில் செல்லும் 3 கப்பல்களை குறிவைத்திருப்பதாக ராணுவம் கூறியது. நீரிணை அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபதியம் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: நேர்களை, இனிமே உண்மையாலுமே உல்லாசம் தான் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்திற்கு நேயர் விருப்ப பாடல் அங்கம், பழைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். 50கள், 60கள், 70கள், 80கள்னு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை என்கிட்ட விரும்பி கேளுங்க. உங்களுக்காக அந்த பாடல்களை நான் வழங்குறேன். அம்மா எங்கே திரைப்படத்துல இருந்தும், யானை பாகன் திரைப்படத்துல இருந்தும் KV மகாதேவன் இசையில் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற போகுது. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்காக இவ்வளவு நாள் ஆசை காலை நேரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நிகழ்ச்சி படித்துக் கொண்டிருந்த சாந்தி, உங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்ல முடியவில்லை, நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியவில்லை என்று ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க சார்பாக அவங்க இனி ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி படிக்க போறாங்க. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க சொல்லியிருந்தாங்க. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அவங்க சார்பாக உங்க மேலாம் அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால மறக்காம 5 மணிக்கு வானொலி பக்கமா வந்துருங்க. சரியான இப்போது பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
0: தொடர்ந்து நேயர் ஜெல்டா சாந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் லியோ ராஜ்காக பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடலுக்கு ஏற்று மகிழ்ச்சி.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்
3: நேர்களை தொடர்ந்து ஜமுனா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் என் தம்பி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு, அதை முன்னிட்டு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாடல கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து நேர் ஜெயா ஒரு பாடல விரும்பி கேட்டு இருக்காங்க. ஒரு தாய் மக்கள் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். அதோடு புஷ்பாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிட்டுக்குருவி திரைப்படத்துல இருந்து. அது மட்டும் இல்லாம அமுதாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க படகோடி திரைப்படத்துல இருந்து. விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரஜுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஸ்கூட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மனமகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஹே ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஹே ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
3: வார இறுதி ஒலியில்

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நேர்களை தொடர்ந்து நேயர் லட்சுமணன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதனை சீல் S ஜானகி வழங்கும் ஒரு பாடல். அதோடு மோகன் தாஸ் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்துல இருந்து இளையராஜா, ICL S ஜானகி, BS சசிரேகா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: நேர்களை தொடர்ந்து நேயர் புவனேஸ்வரி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் ஒரு பாடல். அதோடு அகிலா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஊமை விழுகல் திரைப்படத்திலிருந்து மனோஜ் கியான் உடைய இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

காலை 7 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். 11 மணி ஆகிவிட்டது நேயர்களே. அடுத்த 1 மணி நேரத்திற்கு பாடல்களை நீங்க விரும்பி கேட்கறதா இருந்தீங்கன்னா 50களிலையும் 60களிலையும் இடம்பெற்ற பாடல்களாக கேளுங்க. உங்களுக்காக அந்த பாடல்களை இங்கு நான் ஒளியேற்றுறேன். அந்த வரிசையில் நபிசாமா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையாவுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் பேசுசிலா வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்காக இதோ கேட்டு மகிழுங்க.

0: உனக்கா தெரியாது
1: ஏழ்மையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாய்.

0: மார்க்கெட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: சங்கே நோக்கிச்செல்லும் PIE கிளெமெண்டி அவென்யூ 6 வெளியேற்றத்துக்கு அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. AYE நோக்கிச்செல்லும் CTE சுரங்கப்பாதை கான்ஹில் சர்க்கிள் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: தொடர்ந்து விஜயாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இருந்து TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக, ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: இது போல சுவாரஸ்யமாக பாடல் விருப்பங்கள் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடலை எப்படியாவது நான் அதை ஒளியேற்ற முயற்சி செய்வேன். அதுவும் இவர் நல்ல நேரம் படி வரிசைப்படி அனுப்பி வச்சிருக்காரு. டாக்டர் 6 செப்டம்பர் 6 தேதி அதுவுமா விரும்பி கேட்டிருக்கிறாரு. சகோதரி சாந்தி குருசாமி அவர்களுக்கு பாய் பாய். பை த பை, பெண்ணை நம்புங்கள், பெண்ணை நம்புங்கள் என்கிறார்கள். உங்களை நம்பி ஒரு பாடல் கேட்கிறேன். நீ நினைத்த நேரமெல்லாம் வர வேண்டுமா? இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இவர் என்னை நம்பி ஒரு பாடல் கேட்கிறேன்னோடே நான் அவர் ஏச போறேன் அப்படின்னு நினைத்து இதை எழுதுறாரா? இல்லை, அதுதான் வந்து பாடலுடைய பெயர். திரைப்படம் பெயர் பெண்ணை நம்புங்கள், நீ எது கேட்டாலும் தர வேண்டுமா அப்படின்னு அவர் இன்னொன்று எழுதினாரு. சரி, இது பாடல் பேராக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே அவர் எழுதினதும் பாடல் பேராக தானே இருந்துச்சு. இல்லை, அவர் என்கிட்ட வசனம் பேசியிருக்காரு. என்று கேட்காதீர்கள், பல வாரங்கள் கழித்து பாடல் கேட்கிறேன். பெண்ணையும் நம்புங்கள், என்னையும் நம்புங்கள். சரி, உங்களை நம்பி இப்போது உங்களுக்காக பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்திலிருந்து வி குமாருடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இருக்கிறதே ஒலியில் உல்லாசம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்க, ஒலி 96.8
0: கேட்டாலே பரவசம்.
2: தொடர்ந்து நேயர் சரோ கணபதி அவங்களுடைய மகளுடைய வளைகாப்பு முன்னிட்டு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாண பரிசு திரைப்படத்துல இருந்து அக்காளுக்கு வளைகாப்பு என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் இதுதான்.

0: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்ட்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்ட்.
0: தொடர்ந்து நேயர் பானு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பாடத்துல இடம்பெற்ற பாடல். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இந்த பாடல பாடியிருப்பாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க பிறப்பதற்கு ரொம்ப வருடங்கள் முன்பு வெளிவந்த பாடலாம் அப்படின்னு. ஆமா, நான் பிறப்பதற்கு 48 வருடங்கள் முன் வெளிவந்த பாடல். இப்போ 68 வருடங்கள் ஆகுது இந்த பாடல் வெளிவந்து. என்னுடைய தாய் தந்தையே அந்த காலத்துல பிறக்கல. அவ்வளவு பழமையான பாடல்களையும் இந்த காலகட்டத்துல விரும்பி கேட்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போது பாடல் உங்களுக்காக கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து நேர் வீரா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அதோடு வள்ளவனுக்கு வள்ளவன் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாலா, உங்கள் இருவருக்காகவும் பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

Yeah.

0: காரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் நெஞ்சம்.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.68 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நான் படித்த ஒரு தன்மணிப்பு வரி ரொம்ப அழகா இருந்துச்சு, அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள், கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்வோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நாம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நமக்கு ஒரு இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கலையா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய மனசோட அங்கிருந்து விலகிடுவோம். இல்ல நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு புண்டகையை கொண்டு வர முடியுமா, அதை கொடுத்துட்டு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ்வோமே. சரியான நேயர்களை தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
1: நேர்களே, நேர் சின்னசாமி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. பாவமணிப்பு திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். அதோடு தாஸ் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. மாலையிட்ட மங்கை திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் TR மகாலிங்கம் வழங்கும் ஒரு பாடல். ரொம்ப பிரபலமான பாடல். உங்கள் இருவருக்கும் இதோ பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு அழகான தன்முனைப்பு வரி தான் கொண்டு வந்திருக்கேன். அழகு மட்டும் இல்லை, ஆற்றலுடைய ஒரு தன்முனைப்பு வரி. உங்கள் மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை ஒரு பிரச்சனையாக தெரியும். உங்கள் மனம் சமநிலையுடன் இருந்தால் சூழ்நிலை ஒரு சவாலாக தெரியும். ஆனால் உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக மாறும். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வலிமையாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை கடினமானதோ இல்லை சுலபமானதோ அது நமக்கு வாய்ப்பாக மட்டுமே தெரியும். உதாரணத்திற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை, இதை எப்படி வாய்ப்பா மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில உதவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. நேர்களை தொடர்ந்து நேர் சாந்தி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அண்ணாவின் ஆசை திரைப்படத்துல இருந்து கே வி மகாதேவன் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏய் ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏய் ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சோறா.
0: வார இறுதி
4: நேர்களே, 12 மணி ஆக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் கடந்த 2 மணி நேரத்துல தவறான வருடங்கள்ல இருந்து பாடல்களை ஒளிபரப்பிருந்தா என்ன மன்னிக்கவும். இந்த முறைதான் நான் முதல் முறை இதை செய்யறேன்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் நேபாள பேரிடரை தொடர்ந்து இந்திய சமூகத்தை குறிவைக்கும் இனவாத வெறுப்புணர்வு நிறைந்த கருத்துக்கள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற நேரங்களில் மக்கள் கருணையுடனும் ஒற்றுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது போன்ற பொது விவாதத்திற்கான விவகாரங்கள் இந்தியர்களுக்கு எதிராக பகைமையை தூண்டும் விதத்தில் மாற்றப்படுவதும் மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சொன்னார். ஃபேஸ்புக்கில் பதிவு செய்த திருலி வெறுப்புணர்வை எதிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு திருலி தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இந்தோனேசியாவில் அனாக் ரகட்டாவ் எரிமலை வெடிப்பதால் சொகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் விமான சேவைகளை நிறுத்தியிருக்கிறது. சேவைகள் இனி சிங்கப்பூர் நேரப்படி பிற்பகல் 2:30 வரை நிறுத்தப்படும். முன்னதாக சிங்கப்பூர் நேரப்படி காலை 6:30 வரை சேவைகள் நிறுத்தப்படுவதாக கூறப்பட்டது. எரிமலை வெடிப்பதால் நாட்டின் மேற்கு வட்டாரத்தின் பல பகுதிகளுக்கு சாம்பல் பரவியது. அனைத்துலக பயணங்கள் உட்பட சுமார் 200 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 22,000 பேரின் பயணங்களில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஏர் ஏசியா ஆகிய விமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் 2 சேவைகளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ரத்து செய்தது. வேறு 2 சேவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. நிலைமை மாறக்கூடும் என்பதால் சிங்கப்பூர்

இந்தோனேசியாவிற்கும் இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் மற்ற சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று நிறுவனம் கூறியது. வெள்ளிக்கிழமையிலிருந்து குமுரும் அனக்ரகட்டாவ் எரிமலை இன்று காலை 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ சம்பவங்களின் தொடர்பில் சுமார் 100 சந்தேக நபர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலோர் நிலத்தை சுத்தப்படுத்த செடிகளை வெட்டி எரிக்கும் முறையை பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். அந்த முறை சட்டவிரோதமானது. விசாரணை தொடர்வதாக கூறிய இந்தோனேசிய அரசாங்கம் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தியது. பல வாரமாக காட்டுத்தீ பற்றியிருக்கிறது. சுமார் 23 மில்லியன் டன் அளவிலான கரியமில வாயு வெளியேற்றப்பட்டது. மலேசியாவில் காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆபத்தான நிலையில் இல்லை. முன்னதாக சரவாக் மாநிலத்தில் உள்ள செரியான் நகரில் புகை மூட்டத்தால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அங்கு குறியீடு ஆபத்தான அளவில் 519 பதிவானது. இப்போது நகரில் குறியீடு 183 உள்ளது. அதோடு சேர்த்து 35 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக உள்ளது. குச்சிங், ஸ்ரீ அமான் நகரங்களில் குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளன. குறியீடு 400 தாண்டும் இடங்களில் அவசர நிலை அறிவிக்க தயார் என்று மலேசியா சொன்னது. நாட்டின் புகை மூட்ட செயல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 500 என்ற வரம்பை விட அது குறைவு. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 11 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 88 இருந்தது. கிழக்கில் 80, வடக்கில் 72, தெற்கில் 69, மேற்கில் 82. நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இடிபாடு நிறைந்த சுரங்கம் ஒன்றிலிருந்து 3வதாக ஒரு நபர் மீட்கப்பட்டார். சுரங்கங்களில் 100 இன்னும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இயன்ற மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்போது முன்னுரிமையாயிருப்பதாக நேபாளத்தின் எரிசக்தி அமைச்சர் கூறினார். இருட்டான குறுகலான சுரங்கங்களை தேட சுவிட்சர்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு ஆளில்லா வானூர்த்திகள் பயன்படுத்தப்படவிருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உயிர் பிழைத்தோரை சுரங்கங்களிலும் இடிபாடுகளிலும் தேடுகின்றனர். வெள்ளத்தால் சுமார் 1300 பேர் மாண்டனர். 5500 பேரை காணவில்லை. வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க கப்பல்கள் மீது இன்னும் கடும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் சூளுரைத்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை வழி அனுமதி பெறாத பாதையில் செல்லும் 3 கப்பல்களை குறிவைத்திருப்பதாக ராணுவம் கூறியது. நீரிணை அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
4: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.

0: எட்டுபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். 9:09

0: பிரவீன்பா
1: பக்கத்து கிளாஸ் தான்
0: மஜா பண்ணிட்டான்பா.
1: அப்படியா?

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: டேய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா?

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட்ட கட்ட ஸ்மால் பீசஸ்,
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: எல்லா புகழும் இறைவனுக்கே.
1: இது ஏஆர் ரஹ்மான் பாடல்களை கேட்கும் நேரம்.
0: ஆஸ்கரை விட பெரிய மரியாதை.
1: பாரகிருதி ஒலியில் உல்லாசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: ஆஃபர்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: ஷான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு.
5: தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய CCTV அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
6: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.

0: வருஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏய் ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏய் ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஹே ஆட்டதபால், கிட்ட வந்தா நீ ஹலா. ஹே ஆட்டதபால், கிட்ட வந்தா நீ ஹலால். ரெடியா வச்சுக்கமா, ஜல்லால் ஜல்லால் ஜல்லால் ஆட்டதபால்.

ஆட்டதவால் கிட்ட வந்தா நீ ஹல்லால் ரெடியா வச்சுக்கமா ஜலால் ஜலால் ஜலால்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
1: மீரிகா ஒலி 968 ஹிந்தி பாடல்கள். Coming up just for you. Hit the numbers on Only 968.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2,200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: StarHub, we got you.

0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
2: 8 singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played. I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
11: ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: கடையிலிருந்து

0: உலகம். COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: இளையராஜா
3: ஸ்பெஷல்.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.

0: விலை உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சல் ஆட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் இனிமே உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள்ல நிகழ்ச்சி வழங்க வந்துருவேன். நான் சாந்தி குருசாமி. வணக்கம் வணக்கம், அன்பான வணக்கம் நேயர்களே. 2 வாரங்கள் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னடா காலையில கேட்டு பழகின ஒரு குரல் இப்போ இந்த நேரத்துக்கு வருதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இனிமே அப்படித்தாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிலையத்தில் சில மாற்றங்கள், வார இறுதி நிகழ்ச்சி சில மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். பல வாரமா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, என்ன மாற்றங்கள்? இதுதான் மாற்றங்கள். இனிமேல் வந்து என்னுடைய குரல், என்னுடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கு. முழுக்க முழுக்க 80கள் 90களின் பாடல்களை கேட்டு நம்ம சந்தோஷப்படலாம். இளையராஜா ஏ.ஆர். ரஹ்மான் மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் கலக்கின பல இசையமைப்பாளர்கள், சிற்பி மனோஜ் கியான், லட்சுமிகாந்த், பியாரேலால், இளையராஜா ஏ.ஆர். ரஹ்மான், தேவா இருக்காரு, அப்புறம் பரத் வாட்ச், எஸ் ஏ ராஜ்குமார், இவங்கெல்லாம் 80கள் 90களில் கலக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? சந்திரபோஸ்லாம், அவங்களுடைய பாடல்களை தான் முழுக்க முழுக்க ஒரு கலவையா 3 மணி நேரத்துக்கு நாம கேட்க இருக்கோம். அப்புறம் பாடல்கள்ல மாற்றங்கள் சொல்லிட்டீங்க, மற்ற மாற்றங்கள் அப்ப உங்களுடைய வாவ் தகவல்கள் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சிலர் கேட்கலாம். ஏன்னா இந்த இப்பவே வாட்ஸ்அப் மூலமா வாட்ஸ்அப் பக்கமா வந்தா என்னால பார்க்க முடியுது. வாவ் செக்மெண்ட் இனிமே இருக்குமா? வேற என்ன புது அங்கங்கள் சேர்க்க போறீங்க சாந்தி? அந்த வாவ் தகவல்களும் குட்டி கதையும் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இருக்கோங்க. ஒரு சில நிகழ்ச்சிகளை, ஒரு சில அங்கங்களை நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா உங்கள பல பேருக்கு அது பிடிச்ச ஒரு அங்கமா இருக்கு. அதனால வாவ் தகவல்கள் நிச்சயமா இடம்பெறும். என்னுடைய டிக்டாக் லைவ் அதுவும் வந்து நான் தொடரலாம் அப்படின்னு இருக்கேன். மாலை 6 மணிக்கு உங்களை நான் டிக்டாக் லைவ்ல சந்திக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தலைப்பையொட்டி ஜாலியா நம்ம பேச இருக்கோம். அப்புறம் கதை கீழ அங்கத்துல கருத்து கண்ணமா கதை சொல்லுவேனே, அது கூட இருக்குங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை தான் கேட்கணும். பாடல்கள் கேட்கலாமா?

0: 90களில் தனக்குன்னு ஒரு இடம் வகுத்துக்கிட்ட ஒரு இசையமைப்பாளர் சிற்பி, அவருடைய இசையில தான் பூச்சுடவா திரைப்பட பாடலை கேட்டீங்க. அந்த காலத்து சாக்லேட் பாய் இவங்கெல்லாம் மாதவனுடைய பேட்ச், நம்ம அபாஸ் ஞாபகம் இருக்கா, அவர் வந்திருப்பாரு இந்த பாடல் காட்சியில. ஹரிஹரன் குரல் கொடுத்த பாடல் அது. உங்களில் பல பேரும் வந்து குறுந்தகவல்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சாந்தி, உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை காலை நிகழ்ச்சியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில என்னோட நீங்க சேர்ந்து இணைவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களில் பல பேர்கிட்ட வந்து இல்ல யார்கிட்டயுமே வந்து விடை பெறும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல 2 வாரங்களுக்கு முன்பு. அதனால இப்போ வந்து இப்போ சொல்லிக்கிறேன், நானுமே உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அந்த பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை கண்டிப்பா நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா இந்த ஒரு புது மாற்றத்தையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த பழைய பாடல்கள் நிகழ்ச்சி தொடர மாதிரியே தொடரும் இல்லையா? படைப்பாளர் தான் மாறுவாங்களே தவிர பழைய பாடல்கள் அங்கம் அங்கே தான் இருக்கும். பழைய பாடல் விரும்பிகள் நிச்சயமா உங்க ஆதரவை நீங்க அதுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த புது நிகழ்ச்சியில உங்களோட இணைய நான் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நீங்களும் என்னோட வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:08 நேர்களே.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: ஒரு சில இடங்கள்ல விபத்துகள், அதனால பார்த்து கவனமா உங்க வாகனத்தை நீங்க செலுத்துங்க. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 பிறகு முதல் தடத்துல ஒரு விபத்து. நிக்கல் ஹைவே ஷன்டனை நோக்கி செல்லும் சென்ட்ரல் பொலவார்ட் குறிப்பாக ராஃபல்ஸ் கீக்கு முன்பு முதல் தடத்துல ஒரு விபத்து. PIE நோக்கி செல்லும் BKE குறிப்பாக KJEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100+ நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
0: மாலை 5 இரவு 8 வரைக்கும் ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். இனியும் வழங்க போறேன் நான் சாந்தி. உங்கள சில பேர்கிட்ட இல்ல பல பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை. எப்படி பேச போறோம்னா ஒரு தலைப்பையொட்டி சும்மா ஜாலியா நாம பேச போறோம். கஷ்டமான கேள்வி எல்லாம் இல்லங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு உங்க எல்லாருக்கும் பதில் வரும். குறுஞ்செய்தி மூலமா எனக்கு வந்து உங்களுடைய பதில்கள், உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். குரல் பதிவா கூட அனுப்பலாம். எவ்வளவு ரத்தின சுருக்கமா வச்சுக்கிறீங்களோ அத்தனைக்கும் நல்லது. ஏன்னா இன்னும் சில பேர்களின் சில பேருடைய பதில்களெல்லாம் ஒளியேற்ற முடியும் இல்லையா? கேள்வி இதுதான். ரொம்ப சுலபமான தலைப்பு, கேள்வி கூட இல்லைங்க, தலைப்பு. அதையொட்டி தான் பேச போறோம். உங்களை வந்து எந்த வித ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் கூட ஒரு தயாரிப்பு வேலை எதுவுமே இல்லாம, அதாவது உங்களை மேடை ஏத்தி விட்டுறாங்க திடீர்னு, மேடை ஏத்தி ஏய் கொஞ்ச நேரம் போய் பேசுப்பா, எனக்கு வந்து ஒரு 1.5 எனக்கு நேரம் தேவைப்படுது, இதை பத்தி ஏதாவது பத்தி பேசு அப்படின்னு சொல்லி உங்களை மேடையில ஏத்தி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 அல்லது ஒரு 1 எந்த வித ஆயத்த வேலையும் இல்லாம, எந்த விதமான ப்ரெப்பரேஷனும் இல்லாம, எதை பத்தி உங்களால அப்படியே சர்வசாதாரணமா ஒரு 1 எந்த தலைப்பை பத்தி உங்களால பேச முடியும் பகிர்ந்துக்கு பாக்குங்களா? அதுல இருந்து என்ன தெரிய போகுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. பல பேர் இதை பத்தி யோசிச்சுக்க கூட மாட்டீங்க. இப்ப நீங்க உட்காந்து யோசிக்கிறப்ப ஆமா இதை பத்தி என்னால பேச முடியும் அப்படின்னு இப்ப உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்க போறீங்க. தலைப்பு வந்து இதுதான். மறுபடியும் கேக்குறேன், எந்த வித ஒரு எப்படி சொல்றது, ஒரு வார்னிங்கும் இல்லாம திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டுறாங்க, ஏ ஒரு 1.5 பேசுப்பா, கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, கொஞ்சம் நேரம் காலம் கடத்து, ஒரு 1 இதை பத்தியாவது பேசு அப்படின்னு சொல்லி உங்களை திடீர்னு டக்குன்னு மேடை ஏத்தி விட்டுட்டாங்கன்னா எந்த தலைப்பையொட்டி உங்களால ஒரு மணி நேரம் சரளமா எந்த ப்ரெப்பரேஷனுமே இல்லாம பேச முடியும். பகிர்ந்துக்குங்க சரியா. உங்களுடைய பதில்களுக்கு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வருது, அதனையும் தொடர்ந்து அருணாச்சலம் பாடல் உங்களுக்காக.

0: இசை தென்றல் தேவாவின் இசையில் அருணாச்சலம் திரைப்பட பாடலை கேட்டீங்க. மனோஜ் ஸ்வர்ணலதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு மனோஜ் கியான் உங்கள சில பேர் மறந்திருப்பீங்க. இவரை பற்றி 80களிலாம் இவரும் வந்து பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாரு. மனோஜ் கியானின் இசையில் ஊமை விழிகள் திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிரேகா இருவருமே வந்து இன்னும் பல பாடல்கள் திரைக்கு பாடி இருக்கலாம், போதுமான அளவு பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுவும் பி எஸ் சசிரேகா வந்து இளையராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடகியும் கூட. அவங்க இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் தான் இப்போ நீங்க கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:22 நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. முதல்ல சொல்லியிருந்த மாதிரி உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 பிறகு முதல் தடத்துல அந்த விபத்து. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக KJEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் ECP குறிப்பாக மெரீன் பரேடுக்கு பிறகு 3 தடத்துல விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய CCTVல அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
5: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
0: ஆமாங்க, மாலை 5 இரவு 8 வரைக்கும் இனி உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள்ல நிகழ்ச்சி வழங்க வந்துருவேன். நான் சாந்தி குருசாமி. ஒரு தலைப்பையொட்டி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை திடீர்னு மேடை ஏத்தி விடுறாங்க. ஐயோ, ஒரு மணி நேரம் நமக்கு காலம் கடத்தணும்ப்பா, நேரம் கடத்தணும், நீ வந்து எதை பத்தியாவது பேச அப்படின்னு எந்த வித ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டாங்கன்னா எதை பத்தி உங்களால வந்து அப்படியே சரளமா அப்படி பேசிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிருந்த நேயர் ஜனனி இங்க. சாந்தி, என்னால வந்து பாலின சமத்துவம் அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளா இன்னமும் சிலருக்கு புரியாத ஒரு கான்செப்டாவே இருக்கு இல்லையா பாலின சமத்துவம். உங்களை மாதிரி இளையர்கள் அதை பற்றிலாம் நீங்க பேச முன்வடுறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனனி. நன்றி உங்களுடைய பதிலுக்கு. உங்களையும் தொடர்ந்து நேயர் வீரா என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலை பற்றி எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால பேச முடியும், 3 கூட எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, அந்த விளையாட்டுக்கு நான் வரல சார். இருந்தாலும் நீங்க அதை பத்தி பேச முன்வரீங்க அப்படிங்கறப்போ நல்லதொரு விஷயம் தான், அதுவும் நல்லதொரு விஷயம் தான். மலேசிய நேயர் டாக்டர் ஆரு என்ன சொல்றாரு?
6: வணக்கம் சாந்தி குருசாமி, நான் டாக்டர் ஆரு பேசுறேங்க. ரோட் மேனர்ஸ் பத்தி பேசுவாங்க, சாலை விதிகளை பத்தி எவ்வளவு மணி நேரம் வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்றாங்க பாருங்களேன்.
0: நிச்சயமா நிச்சயமா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, ரோட் மேனர்ஸ் சாலையில எப்படி நடந்துக்கணும், சாலையில பயணம் செய்யறப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து பலரும் இப்ப இன்னைக்கு கூட ஒரு காணொலிய பார்த்தேன். பார்க்கிங் பண்றதுக்கு அவன் கார் நிறுத்தும் இடத்துல வந்து கார் எங்கேயோ இருக்கு, அந்த காணொலியில கார் எங்க இருக்குன்னு கூட தெரியல. அந்த பெண்மணி வந்து அந்த இடத்த மறைச்சு வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க, எங்கேயோ தூரத்துல பாத்துக்கிட்டு அவங்களுடைய கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் இடத்த மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ரோட் மேனஸை பற்றி பலரும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் ஆரு. நல்லதுதான், நல்லதுதான். இன்னொரு காரணம் டாக்டர் ஆரு வந்து ஏன் அதை பகிர்ந்துகிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு காரணமும் அவர் இங்க குறுஞ்செய்தி மூலமா சொல்லியிருக்காரு. சாலை விதிகளை மீறி செல்பவர்கள் பற்றி நாள் முழுவதும் வந்து கதகதையா ஏன் பேச முடியும்னா, நான் வந்து ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் அப்படிங்கறதுனால மருத்துவ பயனாளிகள் தினமும் வந்து கதகதையா என்கிட்ட சொல்லுவாங்க. சாலை விபத்துகள்ல எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுது அப்படின்னு பலரும் வந்து நம்ம அறியாத ஒரு விஷயம், அதை பத்தி யோசிக்காத ஒரு விஷயம். அதனால யாருமே அவர்கள் மீது வந்து தவறு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அதை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க டாக்டர் ஆரு. நீங்க ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது பாருங்க. அதாவது கேலஸ், சாலையில வந்து நம்ம கவனக்குறைவா இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு பாதிப்பு அப்படின்னு நாம வீட்டுல உட்காந்து யோசிக்கிறது இல்லைங்க. ஆனா அது உங்க தொழிலா இருக்கிறதுனால கண்கூடா உங்களால பார்க்க முடியுது இல்லையா. சரி, நன்றி உங்களுடைய பதில்களுக்கு எல்லாம். நேர்களை நீங்களும் வந்து என்னோட பகிர்ந்துக்கலாம். இந்த தலைப்பையொட்டி நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தை பத்தி திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டு, ஐயோ கொஞ்ச நேரம் பேசுப்பா, நமக்கு ஒரு மணி நேரம் கேப் தேவைப்படுது, நீ கொஞ்ச நேரம் பேச அப்படின்னு சொல்லி உங்களை டக்குன்னு மேடை ஏத்தி விட்டாங்கன்னா, எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம, எந்த ஒரு பிரிப்பரேஷனும் இல்லாம எதை பற்றி உங்களால அப்படி சர்வசாதாரணமா பேசிட்டு போக முடியும், பகிர்ந்துக்குங்க என்னோட.

இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் திருடா திருடா திரைப்பட பாடலை கேட்டீங்க. மனு குழுவினர் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பு இளையராஜாவின் இசையில் எனக்குள் ஒருவன் திரைப்பட பாடலை கேட்டீங்க. நடிகை சோபனா அந்த படத்தில் நடிச்சப்போ அவங்களுக்கு வெறும் 14 வயது மட்டுமே அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. 80களில் கலக்கிய இன்னொரு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவருடைய பாடல தான் சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து அடுத்து கேட்க இருக்கும். ஒரு தலைப்பையொட்டியும் பேச இருக்கும். உங்களை பல பேர் பதில்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, அதன் அப்படியே சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பாடல் முடிந்து உங்களுக்காக வெளியேற்றேன்.

0: இசையமைப்பாளர் சந்திரபோஸின் இசையில் சங்கர் குரு திரைப்பட பாடலை கேட்டீங்க. மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:41 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 பிறகு முதல் தடத்துல அந்த விபத்து. AYE நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக பேலஸ்திய சாலை எக்ஸிட்டில் வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. MCEயை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக பாட்ஸ் டவுன் அவென்யூவுக்கு பிறகும் வாகனம் பழுது. அதே மாதிரி சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக BKEக்கு பிறகும் வாகனம் பழுது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
0: ஒலியில் உல்லாசம் தொகுப்புல இணைஞ்சிருக்கும். மாலை 5 இரவு 8 வரைக்கும் இனி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்குவேன். நான் சாந்தி. ஒரு தலைப்பையொட்டி நாம பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டுறாங்க. உங்க கையில ஒரு மைக்க கொடுத்து, நமக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுதுப்பா, கொஞ்ச நேரம் காலம் கடத்துறதுக்கு எதை பத்தியாவது போய் பேசு அப்படின்னு திடுத்துப்புன்னு உங்களை மேடை மேல தள்ளி விட்டுட்டாங்கன்னா, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன், எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம எதை பத்தி டக்குன்னு உங்களால ஒரு மணி நேரமாவது பேச முடியும் அப்படின்னு உங்களை கேட்டிருந்தேன். அமுதா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, காப்புறுதி வாங்குறத பற்றி என்னால எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேச முடியும், காப்புறுதி வாங்குறதுடைய முக்கியத்துவம் இத பத்தி என்னால பேசிக்கிட்டே போக முடியும், ஏன்னா பல பேருக்கு காப்புறுதியின் முக்கியத்துவம் தெரியறதில்ல சாந்தி அப்படின்னு பகிர்ந்திருக்கீங்க அமுதா. நானுமே அதை ஒத்துக்கிறேன். பல பேருக்கு வந்து அவசரம் அப்படின்னு வரப்பதான் காப்புறுதிக்கான வேலைகள் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காப்புறுதி வாங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பலருக்கும் தெரியணும். அதனால நன்றி அமுதா உங்களுடைய பதிலுக்கு. சரவணன் என்ன சொல்றாரு?
7: என்னால எந்த ஆயத்தமும் இல்லாம பேசணும் அப்படின்னா, பள்ளி பருவத்து நினைவுகளை வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், அதை வந்து என்னால பேச முடியும். பழைய நினைவுகள், பள்ளிக்கூடம் சென்றது, அதை பத்தி நான் மணிக்கணக்கில் பேசுவேன்.
0: என்னால வந்து சமையல் குறிப்புகள் அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம சமையல் குறிப்புகள் என்னால கொடுக்க முடியும். சமையல் பற்றின டிப்ஸ் என்னால கொடுக்க முடியும். சாப்பிடறத பத்தி நல்லா பேசுவேன் சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் ஜாய், நானுமே சாப்பிட்றத பத்தி பல மணி நேரம் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம என்னாலையும் பேச முடியும். ஜாய் ரொம்ப நன்றி உங்களுடைய பதிலுக்கு. ஃபாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவன் மனைவி உறவை பற்றி, திருமணம் உறவு அதை பற்றி என்னால ஒரு மணி நேரம் நிச்சயமா என்னால அதை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபாரிஸ். ஆஹா, அனுபவமோ? ஆமா, எனக்குமே அந்த அனுபவம் இருக்கு. என்னாலேயே கூட அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பேச முடியும் நிச்சயமா மேடையில. பிரேம் என்ன இங்க சொல்றாருன்னா, வசந்தம், நம்மளுடைய வசந்தம் ஒளிபரப்பை பற்றி என்னால பேச முடியும். சாந்தி கடந்து வந்த பாதை, இந்த இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை மாற்றங்கள், நிகழ்ச்சிகள் எப்படி மாறி இருக்கு, இதை பற்றி எல்லாம் டக்குன்னு என்ன பேச சொன்னீங்கன்னா என்னால நிச்சயமா பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேம். பிரேம், உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய உள்ளூர் தொலைக்காட்சி அதனுடைய பயணத்தை நீங்க இத்தனை ஆண்டு நீங்க வந்து அப்பனா பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னு தான் எனக்கு அது சொல்லுது இல்லையா.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் உழவன் திரைப்பட பாடல கேட்டீங்க. சின்ன குயில் சித்ராவோடு சேர்ந்து அந்த குழந்தை குரல்ல பாடியிருந்தது குழந்தை நட்சத்திரமா அப்போ நம்ம இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார். அதற்கு முன்பு சட்டம் திரைப்பட பாடலை கேட்டீங்க. கங்கை அமரனின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:55 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பி கே இ, குறிப்பாக உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 பிறகு எம்சிஇயை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக அலெக்சாண்ட்ரா சாலைக்கு பிறகு 3 தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: எந்தவித ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்காம திடுத்துப்புன்னு உங்களை மேடை ஏத்தி விட்டு உங்க கையில ஒரு மைக்க கொடுத்து இதை பத்தியாவது பேசுப்பா ஒரு மணி நேரம் அப்படின்னு உங்களை வந்து ஒரு கட்டாயத்துல வச்சாங்கன்னா எதை பற்றி உங்களால பேச முடியும் ஒரு மணி நேரம் எந்த ஒரு தயார் வேலையும் இல்லாம அப்படின்னு கேட்டிருந்தேன். இஸ்மாயில் என்ன சொல்றாரு?
4: நான் பேசணும் ஆரம்பிச்சேன்னா விவசாயிகளுடைய கஷ்டத்தை பத்தி பேசுவோமா? கண்டிப்பா. அவங்க படுற சிரமங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கு. விவசாயம் அழிஞ்சிட்டு வருது இப்ப ரொம்ப.
0: நிச்சயமா, நிச்சயமா.
4: ஆமா, நிலமெல்லாம் இப்ப வீடாக்குறாங்க, பிளாட் போட்டு வித்துறாங்க. நம்ம கடைசியா சாப்பிடுறது கூட அரிசி கிடைக்காம போகுது கொஞ்ச காலத்துல. அப்படிதான் ஆக போகுது இப்ப நிலைமையெல்லாம். அவங்களோட கஷ்டம் வந்து யாருமே பேசுறது கிடையாது. அவ்வளவு தூரம் ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நன்றிமா.
0: உங்க குரல்ல அந்த ஆதங்கம் தெரியுது இஸ்மாயில் சார். நிச்சயமா, விவசாயம் அப்படிங்கறது வந்து அடுத்த தலைமுறைகளும் மறக்க கூடாத ஒரு விஷயம். அதன் முக்கியத்துவத்தை பற்றி கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால அதை பத்தி நீங்க பேச முன்வருவேன் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இஸ்மாயில் சார். உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றி. பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. அழகான பதில்களை நீங்க கொடுத்திருந்தீங்க. இன்னுமே பல பதில்கள் இங்க இருக்கு, ஆனா எனக்கு வந்து ஒளியேற்றதான் நேரம் இல்ல. மாலை 6 செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால காவடி சிந்து திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜன் இசையில் ஒரு பாடலை கேட்டுருவோம். அதனையும் தொடர்ந்து செய்திகள். செய்திகள் முடிஞ்சு டிக்டாக் லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். வாவ், தகவல்கள் அங்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒளி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நேபாள பேரிடர், ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு, இவை தொடர்பில் இனவாத கருத்துகள் இணையத்தில் பகிரப்பட்டன. இத்தகைய கருத்துகள் சிங்கப்பூரை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவற்றை தீங்கற்ற இணைய பேச்சு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்றார் பிரதமர் வோங். சிங்கப்பூரர்கள் தொடர்ந்து ஒற்றுமையை கட்டிக்காக்க வேண்டும், இன நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் கூறியிருக்கிறார். நேபாள பேரிடரை தொடர்ந்து இந்திய சமூகத்தை குறிவைக்கும் இனவாத வெறுப்புணர்வு நிறைந்த கருத்துக்களை காண்பது மிகவும் கவலையளிப்பதாக அவர் தமது ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டார். இதுபோன்ற நேரங்களில் மக்கள் கருணையுடனும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது போன்ற பொது விவாதத்திற்கான விவகாரங்கள் இந்தியர்களுக்கு எதிராக பகைமையை தூண்டும் விதத்தில் மாற்றப்படுவதும் மிகுந்த கவலையளிப்பதாக அவர் சொன்னார். நேபாள பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு திரு லீ தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். நேபாள பேரிடரில் காணாமல் போன சுமார் 4,900 பேரை தேடும் பணியில் உதவ சிங்கப்பூரைச் சேர்ந்த 35 தடயவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். அவர்கள் மாண்டவர்களின் உடல்களை பரிசோதித்து அவற்றை அடையாளம் காண உதவும் வகையில் மரபணு, விரல் ரேகை போன்ற தடயங்களை சேகரிப்பார்கள். அடையாளம் காணப்படாத உடல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 1,300 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் 100 குறைவானவையே அடையாளம் காணப்பட்டு அன்புக்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய நூலக வாரியம் ரீட் எஸ்ஜி எனும் 5 திட்டத்தை இன்று அறிமுகம் செய்துள்ளது. வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே வரும் வேளையில் தினமும் குறைந்தது 15 நிமிடங்களுக்கு பொதுமக்களை வாசிக்க ஊக்குவிப்பது நோக்கம். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் திட்டத்தை இன்று அதிகாரப்பூர்வமாய் தொடங்கி வைத்தார். சிறு முயற்சிகளின் மூலம் வாசிப்பை வாழ்க்கையின் ஓர் அங்கமாக வளர்த்துக்கொள்ள ஊக்குவிப்பது திட்டத்தின் நோக்கம் என்கிறார் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ்மொழி சேவைகள் பிரிவு தலைவர் அழகிய பாண்டியன்.
1: இதோட அடிப்படை நோக்கமே ரொம்ப சிம்பிள். அதாவது வாசிப்பை வந்து அனைவரும் தங்களுடைய வாழ்நாள் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம வந்து அன்றாடம் சாப்பிட்றது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா செய்யறோமோ அதே மாதிரி வாசிப்பும் தினசரி நம்ம செய்தால் அது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு உதவுவதோடு வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேற அது உதவும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். அதனால தினசரி ஒரு 15 நிமிடங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ரீட் எஸ்ஜி திட்டத்தை நாங்கள் இன்று அறிமுகம் செய்கிறோம். இந்த இயக்கத்தின் இறுதியில் இது ஒரு வாழ்நாள் பழக்கமாக பொதுமக்களிடம் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.
0: புத்தகம் வாசிப்பதுடன் பொதுமக்கள் ரீட் ஃபார் குட் திட்டத்தின் வழி சமூகத்திற்கும் தங்கள் பங்கையாற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் வாசித்து அறநிறுவனங்களுக்கு நிதி திரட்ட உதவலாம். இந்தோனேசியாவின் சுகார்னா ஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தின் சேவை தடை அந்நாட்டு நேரப்படி மாலை 5:30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் காலை 5:30 வரை என திட்டமிடப்பட்டிருந்த தற்காலிக நிறுத்தம் 4 முறை நீட்டிக்கப்பட்டது. சுமார் 300 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சிங்கப்பூர், குவாலலம்பூர், குவாங்ஷோ, ஹாங்காங், டோஹா ஆகிய இடங்களுக்கான அனைத்துலக விமான சேவைகள் தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டன. எரிமலை வெடிப்பால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஸ்கூட், ஏர் ஏசியா போன்ற விமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 19 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. நாட்டின் மிகவும் பரபரப்பான விமான நிலையத்தில் சுமார் 22,000 பயணிகள் சேவை தடையை எதிர்நோக்குகின்றனர். இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ சம்பவங்களின் தொடர்பில் சுமார் 100 சந்தேக நபர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலோர் நிலத்தை சுத்தம் செய்ய சட்டவிரோதமான வெட்டி எரிக்கும் முறைகளை பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிறுவனங்கள் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து வருவதை இந்தோனேசிய அரசாங்கம் வலியுறுத்தியது. பல வாரங்களாக எரியும் காட்டுத்தீயால் சுமார் 23 மில்லியன் டன் அளவிலான கரியமில வாயு வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பீன்ஸ் ஆகியவற்றில் காற்றின் தரம் மோசமாகியது. சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையைச் சேர்ந்த முழுநேர தேசிய சேவையாளர் மாண்டார். மரீனா பே தீயணைப்பு நிலையத்தின் பயிற்சி தளத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. காலை சுமார் 8:10 மணியளவில் முகமது நூர் இல்ஹாம் முகமது இஸ்வாண்டி சுயநினைவின்றி காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கு அவர்

ஆண்டதாகவும் கூறப்பட்டது. அவருக்கு வயது 20. அவருடைய மரணத்தில் சூது ஏதுமில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக சிங்கப்பூர் காவல்துறை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மிஸ்ஸிங் ஆக வாய்ப்பே இல்லைங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கேன் நான் சாந்தி குருசாமி. இனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க வந்துருவேன். அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோ. 6 மணி செய்திகளுக்கு பிறகு நாம இணையிறோம் நேர்களே. 90கள் 80கள் 90கள்லேருந்து பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரும். என்னோட வந்து டிக்டாக் லைவ் வாயிலா இணைந்திருக்கும் நேர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒலியுடைய டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா, இல்ல டிக்டாக் பக்கமாவே இருந்தீங்கன்னா உடனே ஒலியோட பக்கத்துக்கு வாங்க, அங்கதான் நான் இருக்க. நேரடியா என்ன நீங்க டிக்டாக் லைவ்லயும் சந்திக்கலாம். வானொலி மூலமாவும் இணைந்திருக்கும் நேர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தகவல்கள் அங்கம் உங்கள பல பேருக்கு பிடிச்ச ஒரு அங்கம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால வழக்கமா இந்த டிக்டாக் லைவ் செய்யற அதே நேரம் வாவ் தகவல்கள் அங்கமும் இடம்பெறும் இல்லையா, இனியும் அது தொடர்ந்து இடம்பெறும். அதனால வாவ் தகவல்கள் எங்கேயுமே போக போறதில்ல, இங்கேதான் இருக்க போகுது. நிகழ்ச்சியில உங்களுக்காக அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா முக்கியமா இப்ப நம்ம என்ன செய்யணும், சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நேரம் இப்பொழுது 6:12 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: கிளினி சாலையில விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. அதாவது டெவான்ஷயர் ரோடை, டெவான்ஷயர் சாலையை நோக்கி செல்லும் கிளினி சாலை, குறிப்பாக செயின்ட் தாமஸ் வாக்குக்கு பிறகு முதல் தடத்துல அந்த விபத்து. பிஐஇயை நோக்கி செல்லும் பிகேஇ, குறிப்பாக டர்ஃப் கிளப் அவென்யூ எக்ஸிட்டில் அந்த இடத்தில் வாகனம் பழுது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக தோப்பாயோவுக்கு பிறகு 4ஆம் தடத்துல வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
7: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.

0: இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் தர்மதுரை திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதே இருவரும் இருக்குறல் கீதமா தாய்மேல் ஆணை திரைப்படத்திலிருந்து பாடிய பாடலு. அதற்கு முன்பு கேட்டீங்க சந்திரபோஸின் இசையில் மல்லிகை பூ பூத்திருக்கு அப்படிங்கிற பாடல். சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:25 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. ஆர்ச்சர்ட் பிராஸ் பசாவை நோக்கி செல்லும் பேட்டர்சன் சாலை, குறிப்பாக ஆர்ச்சர்ட் சாலைக்கு முன்பு 4 தடத்துல அந்த விபத்து. டெவான்ஷயர் சாலையை நோக்கி செல்லும் கிளினி சாலை, குறிப்பாக செயின்ட் தாமஸ் வாக்குக்கு பிறகு முதல் தடத்திலையும் விபத்து ஒன்று. துவாசை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக ஜூரோங் பியர் சாலைக்கு பிறகு சாலை பணிகள். SLEயை நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கிக்கு பிறகு 4 தடத்திலையும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுல முதல் வாவ் தகவல் என்ன? சீனாவை சேர்ந்த ஒரு ஆடவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தன்னுடைய கை தொலைபேசிய வேணும்னே ஒரு இடத்துல வச்சுட்டு 6 மல பிரதேசத்துல அவர் காணா போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
4: முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி.
0: ஆமாங்க, அவருடைய முன்னாள் காதலிய மறக்கணுங்கிற முயற்சியில கை தொலைபேசிய வேணும்னே வச்சுட்டு 6 மல பிரதேசத்துல அலையோ அலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தாராம்.
5: ஓஹோ.
0: ஆனா அவருக்கு என்ன தெரியாம போச்சுன்னா, அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் அவருடைய குடும்பம் மூலமா யூஹாங்ல இருக்கிற காவல்துறையினருக்கு பரவி, அந்த காவல்துறையினர் சட்டு புட்டுன்னு 100 அதிகாரிகளுக்கு மேல ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்தி உள்ளூர் கிராமவாசிகளையும் எல்லாரையும் இழுத்து வச்சு வாங்க அவரை தேடலான்னு சொல்லி, மோப்ப நாய்கள், அப்புறம் இந்த ஆளில்லா வானூர்திகள், ட்ரோன்ஸ் சொல்லுவாங்கல்ல சோனார் கருவிகள், இதெல்லாம் பயன்படுத்தி அவரை தேடுற முயற்சியில இருந்திருக்காங்க. ஆனா மனுஷனோ வந்து என் முன்னாள் காதலிய மறக்கணும்னு சொல்லிட்டு மல பிரதேசத்துக்கு போயிட்டாராங்க. நான் என்னன்னு சொல்ல, எப்படின்னு சொல்ல, உலகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அடுத்த வாவ் தகவல், இந்த தக்காளி இருக்குல்ல, தக்காளி, அதை பெரும்பாலும் நாமெல்லாம் காய்கறியா நினைக்கிறோம். தேக்காக்கு போறோம், காய்கறி வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா தக்காளி வாங்கிட்டு வருவோம், ஆமாவா இல்லையா? தாவரவியல் உலகத்தை, அதாவது பொட்டானிக்கல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளிங்கிறது காய்கறி இல்லைங்க, பழமா.
5: ஓஹோ.
0: ஆமா, இதுக்கு என்ன காரணம்னா, தக்காளி வந்து பூவில இருந்து முளையிற ஒரு விஷயமா, தக்காளிக்குள்ள விதைகள் இருக்கிறதுனால அத காய்கறியா கருத முடியாது, பழமா தான் கருத முடியுமா. பழமோ காய்கறியோ நம்ம வீட்டு சமையல்ல தக்காளி இல்லாம எப்படிங்க? அடுத்த வாவ் தகவல், நாம எல்லாருமே அணியிற ஒரு ஆடை ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக மேல குட்டியோண்டா ஒரு பாக்கெட் இருக்கும். அது எதுக்குன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அதுல வந்து பல பேரு நம்மளுடைய சில்லற காசெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஆனா அது கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்காக கிடையாது. அந்த காலத்துல பாக்கெட் வாட்ச்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. கை கடிகாரத்தை கையில போட மாட்டாங்க, ஒரு செயின்ல சுத்தி இடுப்புல கட்டியிருப்பாங்க. அந்த குட்டியோண்டு கடிகாரத்தை வைக்கத்தான் அந்த சேர்ந்து 1800 இத தயாரிச்சாங்களாம். இப்பதானே நமக்கு தெரியுது. இந்த மாதிரி மேலும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். என்ன செய்யணும் நீங்க? தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.

0: பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் செந்தூர பாண்டி திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு நீங்கள் கேட்டவை திரைப்பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றுச்சு. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:38 ஆகுது நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. ஆர்ச்சர்ட் பிராஸ்பசாவை நோக்கி செல்லும் பேட்டர்சன் சாலை, குறிப்பாக ஆர்ச்சர்ட் சாலைக்கு முன்பு 4 தடத்துல அந்த விபத்து. கிளினி சாலை பக்கமா இருக்கீங்களா? அப்போ டெவன்ஷயர் சாலையை நோக்கி செல்லும் கிளினி சாலை, குறிப்பாக தாமஸ் வாக், செயின்ட் தாமஸ் வாக்கு பிறகு முதல் தடத்திலும் ஒரு விபத்து. ஃபேரர் ரோட், எம்ப்ரஸ் ரோட், அதாவது இந்த ஃபேரர் ரோட் எம்ஆர்டி இருக்கு இல்லையா, அதுக்கு அருகில் இருக்கிற அந்த ஃபேரர் ரோட் எம்ப்ரஸ் சாலை பகுதியில் வந்து பிளாக் அவுட், சமிக்ஞை விளக்குகள் வேலை செய்யல. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா அதிக கவனம் உங்களுக்கு தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான்.

0: லைவ் வாயிலா ஆஹா பல நேயர்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. ஒரு 26,000 லைக்ஸ் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. பயந்துகிட்டே இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில நிகழ்ச்சி படைக்க வரோமே பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு வரேனே. பலருக்கும் வந்து பல விஷயங்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல வருவீங்களா இணைவீங்களா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் வந்தேன். ஆனா டிக்டாக் லைவ் மூலமா வந்து ஊர்ஜிதமாயிருக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை பிறந்திருக்கு. நீங்களா இருப்பீங்க அப்படின்னு. இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். ரஞ்சித் பாரதின் இசையில் விஐபி திரைப்பட பாடலை கேட்டீங்க. உன்னி கிருஷ்ணன், சின்ன கோயில் சித்ரா, நம்மளுடைய ரஞ்சினி, மனோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு கண்ணுக்குள் நூறு நிலவா வேதம் புதிது திரைப்பட பாடலை கேட்டீங்க. இசையமைப்பாளர் தேவேந்திரன், பலரும் வந்து இளையராஜா அப்படின்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்க. தேவேந்திரனின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சின்ன கோயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. தகவல்கள் பாகம் 2 எங்கன்னு கேக்குறீங்களா? இந்தாங்க எடுத்துக்கங்க.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இல்லையா. அடுத்த வாவ் தகவல் என்ன? நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில தோன்ற சிறப்பான சிந்தனைகள், ஐடியா இதெல்லாம் கழிவறையில தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எந்த மூலையில உட்கார்ந்து நம்ம கை தொலைபேசி பயன்படுத்தினாலும் அந்த பாத்ரூம்ல இருக்கிற சமயம் பயன்படுத்துற அந்த சுகம் வேற எதுலையுமே கிடைக்கிறது இல்ல. என்ன நான் சொல்றது? ஆனா சீரியஸான விஷயம் என்னன்னா, கழிவறையில இந்த மாதிரி அதிக நேரம் உட்கார்ந்துருக்கிறது நம்மளுடைய அந்த மலக்குடல் பகுதி சொல்லுவாங்களே, ஆங்கிலத்துல ரெக்டல் பகுதி சொல்லுவாங்களே, அந்த மலக்குடல் பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்குமா, ரொம்ப ப்ரெஷர் போடுறோமா நாம அதிக நேரம் அங்க உட்கார்ந்துருக்கிறதுனால.
2: ஓஹோ
0: ஆமாங்க. இதனால என்ன நடக்கும்னா, நாளடைவுல அந்த பகுதியில நமக்கு வீக்கம், அதாவது அந்த ஆசன வாய்ப்பகுதியில நமக்கு வீக்கமும் இன்னும் முத்தி போனுச்சுன்னா மூல நோய் வரத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள்லாம் சொல்லுதுங்க. இப்ப புரியுதா நாம ஏன் பாத்ரூம்குள்ள தேவைக்கு அதிகமான நேரம் இருந்தாலே அம்மா வந்து தட தட தட தடன்னு தட்டி சீக்கிரம் வெளியே வா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காத, நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு. இதுக்குதாங்க தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்னு சொல்றது. தகவல், மனிதர்களாகிய நமக்கு பிறப்பிலேயே 2 விதமான பயங்கள் மட்டும்தான் இருக்குமாங்க. ஒன்னு அதிகமான அளவுல சத்தம், இன்னொன்னு உயரம். இந்த 2 பயம் மட்டும்தான் பிறப்பாலே நமக்குள்ள விதைக்கப்பட்ட பயங்கள். மற்ற எல்லா விதமான பயம், ஃபோபியா இதெல்லாம் நாளாக ஆக ஆக ஆக நமக்குள்ள வந்து உருவாகிற பயங்கள்.
2: ஓஹோ
0: ஆமாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வளர்ப்பு, தனிப்பட்ட அனுபவம் இதெல்லாத்தையும் பொறுத்துதான் மற்ற விதமான ஃபோபியாலாம் உருவாகுதான். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா உயரம் நிச்சயமா எனக்கு பயம்தான். அது இப்ப எனக்கு தெரியுது பிறப்பாலே வந்த ஒரு பயம் அப்படின்னு. கரப்பாம்பூச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்க, அது நானே உருவாக்கிட்ட பயம் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், இந்த மயக்க மருந்து இருக்குல்ல எனஸ்தெட்டிக், இது எப்படி உண்மையிலே வேலை செய்யுது அப்படிங்கறது மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு இப்ப வரைக்கும் தெரியலையாங்க. ஆனா ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனஸ்தெட்டிக், இந்த மயக்க மருந்து எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட உடல் பகுதியிலிருந்து தெரியற வலி நம்ம மூளைக்கு போய் சேர முடியாத அளவுக்கு அந்த மயக்க மருந்து இடையில பூந்து ஏதோ தடுக்குது அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா. இப்போ வரைக்கும் உண்மையிலே அது எப்படித்தான் வேலை செய்யுது அப்படின்னு யாருக்குமே தெரியலையாங்க.
2: ஓஹோ
0: ஆமா, அது நமக்கும் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச பிறகு உடல்ல எங்க பிரச்சனை இருந்துச்சோ அது தீர்ந்தாலே போதும். என்ன நான் சொல்றது, இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு விதத்துல உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா, ஒரு புது விஷயம் உங்களை கத்துக்க வச்சிருந்துச்சுன்னா, அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம். அப்படியே சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:53 ஆகுது. நேர்களே,
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பிகேஇயை நோக்கி செல்லும் SLE குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக ஜூரோங் பியர் சாலைக்கு பிறகு சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: டிக்டாக் லைவ் ஒரு நிறைவுக்கு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நான் பாய் சொல்றேன். ஆனா 7 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுருவோம். இளையராஜா எஸ் ஜானகி அந்த பாடலை கொண்டு வராங்க. பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து 80கள் 90களில் இருந்து நம்ம பாடல்களை கேட்க இருக்கோம். அப்படியே கருத்து கண்ணம்மா ஊருக்கு உபதேசம் செய்யற மாதிரி எனக்கும் சேர்ந்து சேர்ந்து அறிவுரை சொல்லிக்கிற மாதிரி ஒரு கதை கொண்டு வருவேனே. அப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போகாம எனக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரியும் ஒரு கதை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கதை கேளு அங்கத்துல. இந்த பாடல் முடிஞ்சு செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒளி 968 கேட்டாளி பரவசம். நான் சாந்தி. டிக்டாக் லைவ்ல 30,000 லைக்ஸ் வந்துருச்சு. நன்றி நன்றி.

வணக்கம். 7:07 மீடியாகாப் ஒலி 9:68 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்கப்பூரில் எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் பாரபட்சம் காட்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். ஆழமான விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம், ஆனால் அவற்றை எந்த ஒரு சமூகத்தினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டுவதற்கோ வெளிநாட்டினருக்கு எதிராக விரோத போக்கை வளர்ப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். மூத்த அமைச்சர் க. சண்முகம் இந்தியர்களை குறிவைத்த இனவாத கருத்துக்களை காவல்துறை ஆராயும் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது

0: ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டார். இதுபோன்ற நேரங்களில் மக்கள் கருணையுடனும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்றார் அவர். இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது போன்ற பொது விவாதத்திற்கான விவகாரங்கள் இந்தியர்களுக்கு எதிராக பகைமையை தூண்டும் விதத்தில் மாற்றப்படுவதும் மிகுந்த கவலையளிப்பதாக அவர் சொன்னார். நேபாள பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு திரு லீ தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். நேபாள பேரிடரில் காணாமற் போன சுமார் 4,900 பேரை தேடும் பணியில் உதவ சிங்கப்பூரைச் சேர்ந்த 35 தடவியவல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். அவர்கள் மாண்டவர்களின் உடல்களை பரிசோதித்து அவற்றை அடையாளம் காண உதவும் வகையில் மரபணு, விரல் ரேகை போன்ற தடயங்களை சேகரிப்பார்கள். அடையாளம் காணப்படாத உடல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 1,300 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் 100 குறைவானவை அடையாளம் காணப்பட்டு அன்புக்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய நூலக வாரியம் ரீட் எஸ்ஜி எனும் 5 திட்டத்தை இன்று அறிமுகம் செய்துள்ளது. வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே வரும் வேளையில் தினமும் குறைந்தது 15 நிமிடங்களுக்கு பொதுமக்களை வாசிக்க ஊக்குவிப்பது நோக்கம். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் திட்டத்தை இன்று அதிகாரப்பூர்வமாய் தொடங்கி வைத்தார். சிறு முயற்சிகளின் வழி வாசிப்பை வாழ்க்கையின் ஓர் அங்கமாக வளர்த்துக்கொள்ள ஊக்குவிப்பது திட்டத்தின் நோக்கம் என்கிறார் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ்மொழி சேவைகள் பிரிவு தலைவர் அழகிய பாண்டியன்.
1: இதோட அடிப்படை நோக்கமே ரொம்ப சிம்பிள். அதாவது வாசிப்பை வந்து அனைவரும் தங்களுடைய வாழ்நாள் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம வந்து அன்றாடம் சாப்பிடுறது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா செய்யறோமோ அதே மாதிரி வாசிப்பும் தினசரி நம்ம செய்தால் அது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு உதவுவதோடு வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேற அது உதவும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். அதனால தினசரி ஒரு 15 நிமிடங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ரீட் எஸ்ஜி திட்டத்தை நாங்கள் இன்று அறிமுகம் செய்கிறோம். இந்த இயக்கத்தின் இறுதியில் இது ஒரு வாழ்நாள் பழக்கமாக பொதுமக்களிடம் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.
0: புத்தகம் வாசிப்பதுடன் பொதுமக்கள் ரீட் ஃபார் குட் திட்டத்தின் வழி சமூகத்திற்கும் தங்கள் பங்கையாற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் வாசித்து அறநிறுவனங்களுக்கு நிதி திரட்ட உதவலாம். இந்தோனேசியாவின் சுகர்ணஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தின் சேவை தடை அந்நாட்டு நேரப்படி 9:30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் காலை 5:30 வரை என திட்டமிடப்பட்டிருந்த தற்காலிக நிறுத்தம் 4 முறை நீட்டிக்கப்பட்டது. சுமார் 300 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூர், குவாலலம்பூர், குவாங்ஜோ, ஹாங்காங், டோஹா ஆகிய இடங்களுக்கான அனைத்துலக விமான சேவைகள் தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டன. எரிமலை வெடிப்பால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஸ்கூட், ஏர் ஏசியா போன்ற விமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 19 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. நாட்டின் மிகவும் பரபரப்பான விமான நிலையத்தில் சுமார் 22,000 பயணிகள் சேவை தடையை எதிர்நோக்குகின்றனர். இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ சம்பவங்களின் தொடர்பில் சுமார் 100 சந்தேக நபர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலோர் நிலத்தை சுத்தம் செய்ய சட்டவிரோதமான வெட்டி எரிக்கும் முறைகளை பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிறுவனங்கள் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து வருவதை இந்தோனேசிய அரசாங்கம் வலியுறுத்தியது. பல வாரங்களாக எரியும் காட்டுத்தீயால் சுமார் 23 மில்லியன் டன் அளவிலான கரியமில வாயு வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பீன்ஸ் ஆகியவற்றில் காற்றின் தரம் மோசமாகியது. சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையைச் சேர்ந்த முழுநேர தேசிய சேவையாளர் மாண்டார். மரினா பே தீயணைப்பு நிலையத்தின் பயிற்சி தளத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. காலை சுமார் 8:10 அளவில் முகமது நூர் இல்ஹாம் முகமது இஸ்வாண்டி சுயநினைவின்றி காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கு அவர் மாண்டதாகவும் கூறப்பட்டது. அவருக்கு வயது 20. அவருடைய மரணத்தில் சூது எதுவும் இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக சிங்கப்பூர் காவல்துறை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. ஒலியில் உல்லாசம் தொகுப்புல இணைந்திருக்கிறோம் நேர்களை. மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க வந்துருவேன். நான் சாந்தி குருசாமி. இரவு 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களை. தொடர்ந்து 80கள் 90களில் இருந்து பாடல்களை கேட்க இருக்கோம். அப்படியே கதை கேளு அங்கத்துல கருத்து கண்ணம்மா ஒரு குட்டி கதை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாரமும் எதிர்பார்த்து காத்துருங்க. சாலை நிலவரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:12 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது ஒரு சில இடங்கள்ல. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக பெடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வாகனம் பழுது. அதே துவாசை நோக்கி செல்லும் PIE ஆனா கிளாமண்டி அவென்யூ 6 பிறகும் வாகனம் பழுது. BKEயை நோக்கி செல்லும் SLE குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் பழுது. துவாசை நோக்கி செல்லும் AYE குறிப்பாக ஜூரோங் பியர் சாலைக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: September 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
4: சாறு நிறைஞ்ச ருசியான கோழி. நான் உறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. September 16 வரை மட்டும்தான்.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்பட பாடல கேட்டீங்க. உன்னி கிருஷ்ணன் அந்த பாடல பாடியிருந்தாரு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:19 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் PIE குறிப்பாக பெடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. அதே துவாசி நோக்கி செல்லும் PIE ஆனா கிளாமண்டி அவென்யூ 6 பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: ஆதரவு
3: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இசையமைப்பாளர் சிவாவின் இசையில் பூமகள் ஊர்வலம் திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் சுஜாதா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பு எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் மெல்லிசை மன்னர் இல்லையா போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:31 நீர்களே. பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ் எல் இ குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் ஏ குறிப்பாக ஜூரோங் பியர் சாலைக்கு பிறகு சாலை பணிகள்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: மாலா இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது? மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.

0: ஒரு பணக்காரர் ஒரு முறை ஒரு சாதுவ ஒரு ஞானிய பார்க்க போனாராம். அந்த பணக்காரருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு காசு பணம் இருந்துச்சு, வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே இருந்துச்சு, நல்ல குணம் கூட இருந்துச்சுங்க, நல்ல தன்மையான ஒரு மனுஷன். ஆனா என்னன்னா, வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இந்த ஞானி கிட்ட வந்திருக்காரு. அந்த ஞானி மூன்று பந்துகளை இந்த பணக்காரருடைய கையில கொடுத்தாராம். ஒரு பந்து செராமிக்கால செஞ்ச பந்து, சரியா, செராமிக் பந்து, மற்றும் ஒரு பந்து கண்ணாடி பந்து, மூன்றாவது பந்து ரப்பர் பந்து. இந்த மூன்று பந்துகளையும் நீ முத பந்தாடு, அதாவது பந்து வித்தை ஜகலிங்னு சொல்லுவாங்களே, நீ முத இந்த மூன்று பந்துகளையும் பந்தாடு பார்க்கலாம். அந்த பணக்காரரும் வந்து சரி இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பந்துகளையும் வந்து பந்தாட ஆரம்பிச்சாரு. வினாடிகள் போக போக போக அவருடைய கண்ட்ரோல் சொல்லுவாங்களே, அந்த கட்டுப்பாடை வந்து அவர் இழந்துட்டாரு. அவருடைய ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் சொல்லுவாங்களே, அந்த ஒருங்கிணைப்பை வந்து அவர் இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்து ஒரு பந்து கண்டிப்பா விழப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணார்னா, டக்குன்னு ரப்பர் பந்த கீழே விழ வச்சுட்டு அந்த செராமிக் பந்தையும் கண்ணாடி பந்தையும் பிடிச்சுக்கிட்டாராம். அதை பார்த்த உடனே அந்த ஞானி கேட்டாராம், நீ ஏன் வந்து ரப்பர் பந்த கீழே போட்டுட்டு நீ ஏன் வந்து இந்த ரெண்டு பந்தை பிடிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். அப்ப அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாராம், இல்லங்க, ரப்பர் பந்து கீழே போட்டா அது உடையாதுல, ஆனா கண்ணாடி பந்தோ செராமிக் பந்தோ கீழே விழுந்தா உடஞ்சிருமே, அதனாலதான் வந்து நான் ரப்பர் பந்தை விழ வச்சுட்டு இந்த ரெண்டு பந்துகளையும் வந்து நான் பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஞானி சொன்னாரு, இப்போ புரியுது உன்னுடைய பிரச்சனை, இந்த மூன்று பந்துகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரையாரிட்டிஸ், அதாவது முக்கியத்துவங்களை வந்து அது குறிக்குது. ரப்பர் பந்து நம்ம குடும்பத்தையும் நெருங்கிய நண்பர்களையும் பிரதிநிதிக்குது. இந்த கண்ணாடி பந்து இருக்குல்ல, அது வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதாவது அத்தியாவசிய தேவைகள், வேலை, வீடு, சாப்பாடு, இதெல்லாம் வந்து குறிக்குது. செராமிக் பந்து இருக்கு இல்லையா, அது வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய வசதிகள், அதாவது இதெல்லாம் தேவைகள் கிடையாது, நம்மளுடைய ஆசைகள், லக்ஸரிஸ், அதை பிரதிநிதிக்குது. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிருக்க, வாழ்க்கையின் அத்தியாவசியங்களும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வசதிகளையும் விட முடியாம அதுக்கு பதிலா குடும்பம், நண்பர்கள், அந்த பந்தை நீ கீழே போட்டுட்டு இருந்திருக்க. ஏன்னா என்ன இருந்தாலும் குடும்பமும் நண்பர்களும் வந்து நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. ஆனா என் முதலாளி கிட்ட பேச முடியாது, இதை பற்றி அரசாங்கத்துக்கிட்ட வந்து என் வீடு எடுத்துறாதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஆனா குடும்பமும் நண்பர்களும் எந்த நேரமும் வந்து புரிஞ்சுக்குவாங்க, அதை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ இருந்திருக்க. அதனால தான் வாழ்க்கையில உன்னால சந்தோஷத்தை மட்டும் தேடிக்க முடியல. அப்படி இருக்காம ஒரு முக்கிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில வெகு சில பந்துகளை மட்டுமே நம்மால ஒரே நேரத்துல பந்தாட முடியும். ஒரு அவசரம்னு வரும்போது வாழ்க்கையின் வசதிகள், அந்த லக்ஷரிங்கிற பந்தை தான் நாம கீழே போடணுமே, அதை தான் தியாகம் பண்ணணுமே ஒழிய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் குடும்பம், நண்பர்கள், இதெல்லாம் நாம விட்டு கொடுக்கவே கூடாது, தியாகம் பண்ண கூடாது. இதை மட்டும் நீ இனிமே கடைபிடி, வாழ்க்கையில சந்தோஷம் தானா உன்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி. இந்த கதைய சொல்றதுக்கு அந்த ஞானி இருந்தாரு இல்லன்னு இல்ல, ஆனா அந்த பந்துகள் தான் கடைசியில அந்த முக்கியமான விஷயத்த நமக்கு விளக்கி இருக்கு. பல நேரம் நாமளும் இப்படிதாங்க நினைச்சுக்கிறோம், ஆஹா, குடும்பமும் நண்பர்களும் அவங்களை எந்த நேரமும் சமாளிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையில இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டா அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா. ஆனா குடும்பம், நண்பர்கள், இதுவும் ஒரு முக்கியமான பந்து அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில சந்தோஷம் நமக்கு தாங்க. கதைக்கு முன்பு ஒரு பாடலும் கேட்டிருந்தோம், எத்தனை பேருக்கு தெரியும், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் 80களில் கூட இசையமைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆமா, பாய்மர கப்பல்ங்கிறது அவர் இசையமைச்ச திரைப்படம் தான், அவர் இசையில தான் பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அப்படியே சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:43 நேர்களே.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக BKEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அதே மாதிரி BKEயை நோக்கி செல்லும் SLE, குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகும் வாகனம் பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர்லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
8: டேக் ஆனியன் கட் கட் கட் பாட்டி சார்,
7: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
9: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
10: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
11: உடம்பு மகா எட்டு மணி

0: ராஜாவின் இசையில் டிசம்பர் பூக்கள் திரைப்பட பாடலை கேட்டீங்க. பி ஜெய சந்திரன் எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்திரா திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சீர்காழி சிவ சிதம்பரம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த பாடல் காட்சியில நம்மளுடைய மறைந்த நட்சத்திரம் சிங்கப்பூர் மணிமாறன் இருந்திருப்பாரு இல்லையா, மறக்க முடியாத பாடல் அது. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:53 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக கிளெமண்டி அவென்யூ 6 பிறகு. அதே மாதிரி துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக BKEக்கு பிறகும் வாகனம் பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக ஜூரோங் பிய சாலைக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
0: ஒண்ணு கவனிச்சிங்களா, மணி 8 போகுதுங்க. அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது அப்படின்னு தான் அர்த்தம். 3 அப்படியே கட கட கடன்னு போயிடுச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைய நிகழ்ச்சியில? முதல் 1 ஒரு தலைப்பையொட்டி நாம பேசியிருந்தோம். பல நேர்களும் பங்கெடுத்திருந்தீங்க. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம திடுத்துப்புன்னு உங்களை மேடை ஏத்தி விட்டாங்கன்னா, இதை பத்தியாவது பேசு அப்படின்னு சொல்லி கையில மைக்க கொடுத்தாங்கன்னா, எதை பற்றி பேசுவீங்க, உங்களால பேச முடியும் 1 அப்படின்னு கேட்டிருந்த பல நேர்கள் பதில் அடிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பங்கேற்புக்கு. அதனையும் தொடர்ந்து டிக்டாக் லைவ்ல உங்களை நான் சந்திச்சேன். 30,000 லைக்ஸ் இன்னைக்கு டிக்டாக் லைவ்க்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து 80s 90s இருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே வாவ் தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக இடம்பெற்றுச்சு இல்லையா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பந்தாடுற பந்துகள் மூலமா வாழ்க்கையை பற்றி முக்கியமான சில தத்துவங்களை உங்களோட சேர்ந்து நானுமே கத்துக்கிட்டேன். இதெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான இந்த அங்கங்கள், நான் சொல்றது பாடல்கள் இல்ல, அங்கங்கள் எல்லாம் மறு ஒலிபரப்பா நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதிகாலை 3:00 to 5:00 வரைக்கும் நீங்க மறு ஒலிபரப்பா கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி முடிந்து உங்களுக்காக பஞ்சாபிய ஹிந்தி பாடல்கள், அப்புறம் நிகழ்ச்சி உங்களுக்காக தொடரும். நம்ம காதர் வந்துருவாரு நிகழ்ச்சி வழங்குறதுக்கு. அதனால இந்த அளவில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சாந்தி குருசாமி. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 சந்திக்கலாம். அது வரைக்கும் அன்பான வணக்கம் நேர்களே.
4: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Sign up at the Chrome.

0: சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: Next we have Punjabi numbers on Mirika Boli 968.

உனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. மல்லியா மல்லியா மல்லியா
1: இது உங்க ஒரு
2: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: 8 singles looking for love.
1: We're here to find love.
0: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
0: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
0: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
0: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
0: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
0: Or betrayal and heartache.
7: I got played. I literally want to throw up right now.
8: Girl, you gotta fix yourself.
9: Who knows what's coming next?
0: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
10: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
11: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
12: Mediacorp Oli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கறவரும் அக்கறையில நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ சிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ சிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில்.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: ஆதருடன் ஒளியில் உல்லாசம்.
1: வார இறுதி உல்லாசத்துல மீண்டும் இணைகிறோம் நேர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு எப்படி போச்சு? ஏன்னா எப்போதுமே நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இது செய்ய போறோம் அதை செய்ய போறோம் சொல்றோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருந்தது? நீங்க ஆசைப்பட்டதோ நினைச்சதோ திட்டமிட்டதோ செயல்படுத்த முடிஞ்சதா? அப்படி முடியலன்னா உங்களுக்கு ஒரு புதிய வாரம் காத்திருக்குது. அந்த புதிய வாரத்துல நீங்க எங்க விட்டீங்களோ அங்க மீண்டும் தொடரலாம். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அல்லது உள்ளுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு தீர்வு கிடைக்காம இருக்குத அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கேளுங்க, உங்க கேள்விகளுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஆதரவு
6: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
7: எப்பயாவது யாராவது ஒரு நபர் உங்களை பத்தி தப்பா பேசும்போது அது உங்களுக்கு நேரடியா தெரியாம மற்றொரு நபர் வழியாக தெரியும் பொழுது உங்க மனசு பாதிச்சிருக்கா? சில நேரங்களில் நம்மளை பற்றி பின்னால பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் பொழுது நமக்கு கோபம் வரும், கவலையாக இருக்கும், சில நேரத்தில் அழுகுவோம். சில நேரத்தில் ஏன்டா அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுனால அது அவங்கள பாதிக்குதோ இல்லையோ

நம்மளை தான் அதிகமாக பாதிக்க போகுது. இப்போ மற்றவர்கள் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய நிலையை குறிக்குது, அது நம்மளுடைய தன்மையை என்றைக்குமே குறைக்க போகிறதில்ல. அதனால் எப்பொழுதுமே யாராவது எப்பயாவது ஒரு முறையில் உங்களை பற்றி இப்படி வந்து சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு சரி சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஆனால் நான் அப்படி கிடையாது, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நம்பிக்கிட்டீங்கன்னா யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் உங்களுக்கு பின்னால் என்ன செய்தாலும் அது உங்களை பாதிக்க போகிறதில்லை.

0: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
1: தண்ணிக்காட்டு ராஜாவா இருந்து சமீபத்தில் நம்ம கத்துக்கிட்ட புதிய தகவல்களை தன்னம்பிக்கையோட செயல்படுத்தி நம்ம எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த தகவலை கேளுங்க, அந்த கருத்து கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1990களில் மனோவியல் நிபுணர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னம்பிக்கைக்கும் ஞானத்துக்கும் வேறுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாத போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்காது, ஒரு நிச்சயமற்ற சூழல்ல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும்,
2: ஒருவேளை நம்ம முட்டாளோ
1: அப்படின்னு தோன்றது வாய்ப்பு இருக்கு. இதுவே ஒரு சில புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கு அடிப்படையா சில தகவலோ ஞானமோ பெற்ற பிறகு நமக்கு திடீர்னு ஆஹா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுமா? இந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது மனோவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நீங்க மவுண்ட் ஸ்டூப்பிட்ல நிக்கிறீங்கன்னு, அதாவது முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்தாத போது நமக்கு அனுபவங்கள் கிடைக்காது, அப்ளை நாலேஜ் இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்ம முழுமையா கத்துக்கிட்டோமா புரிஞ்சுக்கிட்டோமானா கிடையாது. கத்துக்க வேண்டியது புரிய வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் அப்பவே ஔவையார் என்ன சொன்னாங்க, கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இனிமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்,
2: நான் முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்.
1: வெரி குட்.

0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
2: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்குதான் ஆசை இல்லை, ஆசைகள் இல்ல. ஒரு ஆசை நிறைவேறும் போது இன்னொரு ஆசை வருது, அந்த ஆசை நிறைவேறும் போது இன்னொரு ஆசை வருது. இந்த மாதிரி ஆசைகளுக்கு ஆசைகள்னு பல ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்காகவே இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்தணுமா அல்லது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றணுமா, நம்ம வாழ்க்கையில எது முக்கியமோ அதை முதல் தீர்மானிக்கணும். தீர்மானிச்ச பிறகு எந்த ஆசைகள் அந்த தீர்மானத்துக்கு இணங்குதோ அந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றணும். இல்லனா ஒரு ஆசையை நிறைவேற்றுற நேரத்துல இன்னொரு ஆசை வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம்.
1: தேவையா? ஐயோ, நீ பேசுறது கேட்டு எனக்கு எல்லா ஆசையும் போயிருச்சுப்பா.
0: அப்படியா? அப்ப முத்து படத்துல வைரமுத்து இந்த வரிகளை எழுதிருப்பாரு, இது உங்களுக்கு பொருந்தும்.
2: ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. சில நேரங்களில் விட்டு பிரிவது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். செவன்ஜி ரெயின்போ காலனி கார்த்திக் பாடி அந்த பாடலை கேட்கும்போது பல வழிகள், இயக்கங்கள். இதுக்கு முக்கிய காரணம் சற்று முன்பு நான் சொன்ன எதிர்பார்ப்புனாலதான். எதிர்பார்ப்புகள் கை கூடி வராம போது இந்த மாதிரி பாடல்கள் பிறக்கும். தொடர்ந்து நம்ம வழியில இருப்போம். நம்ம வந்து ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்களே, தொடர்ந்து நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். எதிர்பார்ப்புக்கு கீழே இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் பிணைப்பு. இந்த பிணைப்பு உருவாகிறதுனால தான் நமக்கு எதிர்பார்ப்புகள் இயல்பாகவே வருது. இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், சில வருடங்கள் இந்த பூமியில வாழ்றோம். ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். இது என்னோட உன்னோடன்னு பிரிச்சு பார்க்கறோம், இது எனக்கே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அது இல்லாம போகும்போது வருத்தப்படுறோம். ஆனா இயற்கைய ஒரு உதாரணமா பாருங்களேன், இன்னைக்கு மலர்ந்த பூ சில நாட்கள் கழித்து வாடி போயிடும், இன்னைக்கு உதித்த சூரியன் மாலை நேரத்துக்குள்ளார மறைந்து போயிடும். இப்படி தொடர்ச்சியா மாற்றத்திலே இருக்குது இயற்கை. ஆனா மனிதர்கள் மட்டும்தான் மாற்றத்துக்கு தயங்கி எல்லாமே நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் பிணைப்புக்கு ஒரு உதாரணம். இந்த பிணைப்பு இருக்கும் வரை நிச்சயமா எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குன்னு உங்க வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: காதருடன்

நேர்களே, நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இன்று நான் உங்க கூட பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு, உங்க மனதுக்குள்ள இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு நம்புறேன். நீங்க நல்ல உற்சாகத்தோட இந்த புதிய வாரத்தை ஆரம்பிங்க. நான் உங்களை மீண்டும் ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில ஹலிமாவுடன் சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதர். இது

ஒவ்வொரு பாடல் இசை விட பாடலுடைய வரிகளை இன்னும் உன்னிப்பாக கவனிப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பெரிய விருந்தே காத்துட்டு இருக்குங்க. அதனால விமலா என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்ல பதுமை அப்படின்ற வார்த்தை சொன்ன அந்த கால பாடல் விரும்பிகளுக்கு கண்ணன் என் காதலின் திரைக்காக இடம்பெற்ற இந்த பாடல் நிச்சயமா ஞாபகம் வரும்.
2: சிரித்தாள் தங்க பதுமை, அடடா அடடா என்ன புதுமை.
1: ஏஆர் ரஹ்மானு அவருடைய பாடல பதுமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. இப்படி பாடல் வரிகளை கொஞ்சம் அலசி ஆராயும் போது அந்த காலத்துல நிகழில்லால் ஆன பொம்மைகள் கிடையாது. பஞ்சு துணிக்குள்ள பதுங்கி நின்றன பதுமைகள். சிலைக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இல்லைங்க, நம் கண்ணின் கருவழியையோ பதுமை என்று அழைப்பாங்க என்பது உங்களுக்கு தெரியுமா?

0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது. அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: ஒரு வார்த்தை சொல்ல வானிறம் 1000 படத்துல ஒரு அழகான பாடல் இருக்குங்க. பாடகர் ஹாரி ஜெயராஜ் இசைமைக்கு பாடகி சுதா ரகுநாதன் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. பாடலுக்கு வரிகளை தந்திருக்காங்க பாடல் ஆசிரியர் தாமரை. அதுல அலாவல் அப்படின்ற ஒரு வார்த்தைய பாடல் ஆசிரியர் தாமரை பயன்படுத்தியிருப்பாங்க. லேசா கேளுங்களேன். அலாவலில் அப்படின்ற வார்த்தை நம்ம கேட்டோம். பொதுவாகவே ஒரு பொருளுடைய அளவு அல்லது தன்மை, பரவி இருப்பது, கலந்து இருப்பது, இவற்றை குறிக்கிறது தான் அலாவல். ஒரு பரந்த உணர்வு அல்லது தாக்கத்தையும் வெளிப்படுத்த இந்த அலாவல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டாக வான் அளாவிய அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோமே. வானத்தை தொடும் அளவுக்கு அது உயர்ந்தது என்பதை இது குறிப்பிடும். இது மலையின் உயரத்தை குறிக்கலாம் அல்லது ஒருவருடைய கனவின் உயரத்தையும் குறிப்பிடலாம். கண்கள் அளாவியனா கண்களில் பரவியது, இது ஒருவரின் சோகம் அல்லது மகிழ்ச்சி கண்களில் வெளிப்படுவதை குறிக்கலாம். அதுவே மனம் அளாவியனா மனம் நிறைந்திருக்கிறது, இது ஒருவரின் நினைவுகள் அல்லது எண்ணங்கள் மனசுல ஆழமாக பதிந்திருப்பதை குறிக்கலாம். இப்ப வாங்க அளாவிய என்ற வார்த்தை கொண்ட அந்த பாடல முழுசா கேட்டு மகிழலாம்.

சக்கையாக அரைக்கப்பட்ட கரும்பு சாறிலிருந்து உருவாக்கப்பட்டதால்தான் சக்கரைய சக்கை கூட்டல் அரை சக்கரை அப்படின்னு அழைக்கிறோம். பொருள் பெயராக மட்டும் இல்லாம நபருடைய பெயராகவும் அமைஞ்சிருக்கு சக்கரை அப்படின்னு. தமிழ் சினிமால எத்தனையோ கதாபாத்திரங்கள் நம்ம பாத்திருக்கோம். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எறும்புகளுக்கும் இந்த சக்கரை ரொம்பவே இஷ்டம். இந்த எறும்புகளுக்கு சக்கரைய நுகரும் சக்தி இருக்காம். அதுவோ 10 மீட்டர் தூரத்திலிருந்து சக்கரை எங்க இருக்கு அப்படின்னு இந்த எறும்புகளால உணர முடியுமா, நுகர முடியுமா?

அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய விலை மதிப்பற்ற மஞ்சள் உலோகம், அதுதான் தங்கம் அப்படின்னு சொல்றோம். சிறந்தது, கலப்படமற்றது, ரொம்ப நல்லவங்க ஏ ஒருவரோட பெயராகவும் இந்த தங்கம் அமைது. இதே தங்கம் நம்ம உடல்ல இருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, மனித உடல்ல 0.2 மில்லிகிராம் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இந்த தங்கம் பெரும்பாலும் நம்முடைய ரத்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா நாம எல்லாம் தங்கம் தாங்க.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியின் உல்லாசம்
2: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்ல. ஒரு வார்த்தை சொல்ல என்ற இன்றைய நிகழ்ச்சியில இடம்பெற்ற பாடல்கள் அங்கங்கள் தமிழ் பாடல்களை நாம அறிந்த அறியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம், உங்களோட இரவு பொழுது இன்னும் சிறப்பாக கொண்டு சென்றிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில விமலா நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன், உங்கள் விமலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: மீண்டும் ஒரு வார இறுதியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான், உங்களுக்கான சுவாரஸ்யமான மூன்று

ஒலியில் உல்லாசம். இப்ப எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல தரப்பட்ட ரயில் சேவைகள், ரயில் பாதைகள் இருக்கின்றன. வட்டப்பாதையாக இருக்கட்டும், பச்சை சிவப்பு பாதையாக இருக்கட்டும், நீல பாதை, இப்படி பல ரயில் பாதைகளை நீங்க பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு நீங்க போகலாம். அவ்வளவு வசதிகள் நம்ம அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தான் நமக்கு எடுக்கும், இல்ல முக்கால் மணி நேரம் ஆகலாம், அப்படி கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா. ஆனா இந்த வசதிகளை 1920களில் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது இல்லையா. 1920களுக்கு முன்பு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு நீங்க பயணம் மேற்கொள்ளணும்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த காலத்துல சிங்கப்பூர்ல ரயில் பயணம் கிராஞ்சி வரைக்குதான் போகும். அங்கிருந்து பயணிகள் இறங்கி படகுல ஜோஹருக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் ரயில் பயணத்தை அவங்க தொடரணும். 1924 காஸ்வே திறந்த பிறகு சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையிலான மக்கள் மற்றும் பொருள்களின் போக்குவரத்து வேகமாக அதிகரித்தது. பல பேரும் வர ஆரம்பிச்சாங்க, அதனால அந்த மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால ஒரு பெரிய புதிய நிலையமும் தேவைப்பட்டது. 1929 தஞ்சோங் பாகா நிலையத்தின் கட்டுமானம் தொடங்கியதா. 31 கட்டி முடிக்கப்பட்டு 32 அதிகாரப்பூர்வமாக அங்கு திறக்கப்பட்டது. துறைமுகத்திற்கு அருகில அமைந்திருந்தாலும் மலேயாவில் இருந்து வந்த ரப்பர், தகரம், இந்த பொருள்களை சிங்கப்பூரின் துறைமுகத்துக்கு விரைவாக கொண்டு செல்லவும் இந்த இடம் ஒரு பெரிய உதவியா அமைஞ்சதுங்க. பல தலைமுறைகளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு சென்ற பயணிகளின் முக்கிய புறப்பாட்டு இடமாக இந்த இடம் அமைஞ்சது. இறுதியா June 30 2011 இங்க இருந்து கடைசி ரயில் புறப்பட்டது. அந்த கடைசி ரயிலை ஓட்டியவர் சாதாரண ரயில் ஓட்டுநர் கிடையாதுங்க, ஜோஹரின் சுல்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களே அந்த ரயிலை ஓட்டி சென்றாரு. அதன் பிறகு தஞ்சோங் பாகார் நிலையத்தின் 79 சேவையில இருந்த பிறகு அந்த ரயில் சேவை ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த ரயில் நிலையத்தின் நடுப்பகுதியில உள்ள மண்டபம் இருக்குது இல்லையா, அந்த ஹால் இருக்குது இல்லையா, அது சுமார் 22 உயரமா உள்ள நிறைய சுவர் ஓவியங்களும் இருக்குதுங்க. இது வண்ணப்பூச்சால வரையப்பட்டவே இல்லையா, சுமார் 9000 பீங்கான் ஓடுகளை இணைத்து இவை செய்யப்பட்டுள்ளன. வாவ், அதுல ரப்பர் பால் எடுப்பது, தகரம் தோண்டுவது, நெல் பயிரிடுறது, போக்குவரத்து போன்ற அந்த காலத்துல இருந்த மலேயாவின் வாழ்க்கை காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா இந்த சுவர் ஓவியத்துல இணைத்திருப்பாங்களா. அதோட வாசல்ல இருக்கும் அந்த 4 சிலைகளுக்கும் பொருள் இருக்குதா. முகப்பல இருக்கும் அந்த 4 பெரிய பள்ளிங்கு சிலைகளை இத்தாலியன் ஃபிளோரன்ஸ் நகரை சேர்ந்த சிற்பி ஒருவர் தான் இத வரைஞ்சிருக்காரு, ஆஞ்சியோலோ வன்னேட்டி. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில் என்ற 4 துறைகளை தான் இந்த சிலைகள் குறிக்கின்றன. இந்த ரயில் நிலையத்துக்குள்ளேயே தங்கும் விடுதியும் இருந்துச்சா. பயணிகளுக்காக மேல் மாடிகள்ல ஒரு ஸ்டேஷன் ஹோட்டல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உணவகம், முடித்திருத்தும் நிலையம் எல்லாமே அங்க நீங்க காணலாம். அந்த வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. பல ஆண்டுகளா சிங்கப்பூரையும் மலேயாவையும் அதன் பிறகு மலேசியாவையும் இணைத்த முக்கிய இடங்கள்ல ஒன்றுதாங்க இது. இந்த பாதையில மக்கள் பயணிச்சாங்க, குடும்பங்கள் சந்தித்தன, பொருள்கள் சென்றன, எண்ணற்ற நினைவுகள் உருவானது. இப்ப சிங்கப்பூரும் மலேசியாவும் 2 தனித்தனி நாடுகளாக இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு ஒரு விஷயத்த நினைவூட்டுது, நம்முடைய வரலாறு பல இடங்கள்ல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது, நம்முடைய உறவும் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒரு அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

ஒலியில் உல்லாசம். திருமணத்துக்கு நீங்க போகிறீங்க, 3 மணி நேரம் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு, பழைய நண்பர்களை பாக்குறீங்க, நிறைய கதைகளை பேசுறீங்க, சிரிப்பு பேச்சு மகிழ்ச்சி அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கு. ஆனா 10 நிமிடங்களுக்கு முன்னால நீங்க வீட்டுக்கு கிளம்புற அந்த 10 நிமிடங்களுக்கு முன்னால ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, அது வாக்குவாதமா மாறுது. அந்த வாக்குவாதத்தோட தான் நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. அதன் பிறகு 2 வாரங்கள் 3 வாரங்கள் கழித்து யாராவது உங்ககிட்ட அந்த திருமணத்தை பத்தி கேட்டாங்கன்னா, நீங்க அந்த திருமணத்தை பத்தி எப்படி விவரிச்சு சொல்வீங்க? திருமணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும் போது அந்த 3 மணி நேர மகிழ்ச்சியை விட அந்த கடைசி 10 நிமிடம் உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருமா? வந்துச்சுன்னா இதற்குதான் உளவியல்ல உச்சம் முடிவு விதி அப்படின்னு சொல்றாங்க, பீக் அண்ட் ரூல். ஒரு அனுபவத்தை நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கும் போது அதுல நடந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்முடைய நினைவு சமமான முக்கியத்துவத்தை கொடுக்காதான். குறிப்பா ரொம்ப தீவிரமான ஒரு தருணம், அந்த அனுபவம் எப்படி முடிந்தது என்பதும் நமது மொத்த மதிப்பீட்டுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பா ஒரு நிகழ்வுல நீங்க இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போகிறீங்கன்னா, அங்க நடந்த பல தருணங்கள்ல எது ரொம்ப முக்கியமான ரொம்ப தீவிரமான ஒரு தருணமோ அதுக்கு நம்முடைய மனசு அதிக மதிப்பீட்டை கொடுக்கும், அதிக தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். இதற்கு பின்னால இருக்கும் பிரபலமான ஆய்வு, 1993 இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சுங்க. ஆய்வாளர்கள் சிலர மிக குளிர்ந்த நீர்ல அவங்களோட கைய வச்சிருக்க சொன்னாங்க. முதல்ல 60 வினாடிகள் அவங்க கைய குளிர்ந்த நீர்ல வச்சிருக்கணும். 2வது முறையா அவங்க செய்யும் போது அதே 60 வினாடிகள் தான் அவங்க குளிர்ந்த நீர்ல அவங்க கைய வச்ச பிறகு மேலும் 30 வினாடிகள் அவங்களுடைய கைய வைத்திருக்க வேண்டும். 90 வினாடிகளுக்கு வச்சிருக்கணும். ஆனா அந்த கடைசி 30 வினாடிகள்ல நீர் அவ்வளவு குளிரா இல்லாம போச்சு, அந்த டிகிரி செல்சியஸ் மாற்றப்பட்டது. அதனால அந்த கைய உள்ள வச்சிருக்கிறதுக்கு அந்த ஆய்வாளர்களுக்கு சுலபமாக இருந்தது, என அவ்வளவு குளிரா இல்ல இல்லையா. பின்னர் அந்த ஆய்வாளர்கள் கிட்ட கேட்டாங்க, 2 சோதனைகள் நீங்க செஞ்சீங்க, ஒன்னு குளிரான நீர், இன்னொன்னு குளிரான நீர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் விதவிதப்பான தண்ணீர் நிலைக்கு உங்களுடைய கைகளை நீங்க வைத்திருக்கலாம். ஆனா நீண்ட ஒரு சோதனையாக 2வது சோதனை இருந்தாலும் நீங்க எந்த சோதனையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க திரும்ப செய்யறதுக்கு அப்படின்னு கேட்ட போது பலரும் 2வது அனுபவத்தை தான் தேர்வு செஞ்சாங்க. அது நீளமான ஒரு சோதனையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடிந்திருந்ததே இல்லையா. இதுதான் பீக் அண்ட் ரூல் கூட நம்ம சம்பந்தப்படுத்தலாம். பீக் அண்ட் ரூல் என்றால் கெட்ட சம்பவங்கள் கெட்ட நிகழ்வுகளை மட்டும் நம்ம மனசு நம்ம நினைவுல இருக்காது. பீக் என்றால் அந்த அனுபவத்துல ரொம்ப தீவிரமான முக்கியமான ஒரு தருணம், அது நல்ல ஒரு தருணமாக இருக்கலாம் இல்ல கெட்ட ஒரு தருணமாக இருக்கலாம். உச்சி குளிரும் அளவுக்கு சந்தோஷ நிலைய நம்ம அடையலாம், அல்லது அந்த நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் உங்களை எரிச்சப்படுத்திருக்கலாம் இல்ல உங்களுக்கு கோபத்தை வர வச்சிருக்கலாம். என்றால் அந்த அனுபவம் எப்படி முடிந்தது? சில நேரத்துல நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, ஆனா சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவத்தின் சமாதானம் தான் இன்னும் முக்கியமாக தெரியும். எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதை விட மிக தீவிரமான தருணம் எப்படி இருந்தது, கடைசியில எப்படி முடித்தது என்பதுதான் சில நேரங்கள்ல நம்ம நினைவுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பீக் அண்ட் ரூல் சொல்லுது.

மதியதோர பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

சினிமா ஆஸ்மானுடன் ஒலியல் உல்லாசம். நேர்களே, நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு தட்டையான இலை கீழே விழும்போது அது எப்படி விழுது? நேரா வேகமா விழாது, அது அசைந்து கொண்டேதான் விழும். பூமியின் ஈர்ப்பு விசை எல்லா பொருள்களையும் கீழே இழுக்குது. இந்த கிராவிட்டி எல்லா பொருள்களையும் கீழே இழுக்குது, அது உண்மைதான். ஆனா ஒரு பொருள் காற்றின் வழியா நகரும் போது, கீழே விழும்போது காற்று அதை எதிர்த்து தள்ளுது. இதத்தான் காற்றின் எதிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஒரு இலையை எடுத்துக்கங்களேன், அது அகலமாகவும் எடை குறைவாகவும் இருக்கிறதுனால காற்றின் எதிர்ப்பு அதை பலமா தள்ளுது. த ஏர் புஷஸ் த லீஃப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அதனாலதான் நேரா அந்த இலை கீழே விழாம, வேகமா விழாம, மெதுவா அசைத்து கொண்டே வந்து விழுது. பேரஷூட் வான்குடையும் அப்படிதாங்க. அது திறந்தவுடன், வான்குடை திறந்தவுடன் அதன் பரப்பளவு ரொம்ப பெருசா இருக்குது இல்லையா? அதனால அந்த பரப்பளவு நிறைய காற்று பிடிக்குது. ஈர்ப்பு விசை கீழே அதை இழுத்தாலும் காற்றின் எதிர்ப்பு, காற்றின் எதிர்ப்பு விழும் வேகத்தை குறைக்குது. இறகு பந்து, இந்த பேட்மிண்டன் பூ பந்து நீங்க விளையாடுறதுக்கு பயன்படுத்தும் இறகு பந்து, ஷட்டில் காக், அடித்தவுடன் அந்த இறகு பந்தை நீங்க அடித்தவுடன் அது வேகமா செல்லுது இல்லையா? ஆனா அந்த இறகு பந்துடைய இறகுகள் காற்று அதிகமா எதிர்கொள்வதனால அந்த வேகம் ரொம்பவே குறையுது. ஈர்ப்பு விசை கீழே வானு இழுக்குது, காற்றின் எதிர்ப்பு அவ்வளவு வேகமா நான் கீழே போக மாட்டேன்னு தடுக்குது. ஆனா இதுல என்ன சுவாரஸ்யம்னா, காற்றே இல்லாத இடத்துல இலைக்கும் கல்லுக்கும் காற்றின் எதிர்ப்பு இருக்காது, கிடையாது. அந்த நேரத்துல காற்று இல்லாத இடத்துல இந்த இரண்டையும் நீங்க ஒரே உயரத்துல இருந்து வீசி பாருங்களேன். ஈர்ப்பு விசையால, அதாவது கிராவிட்டினால, இரண்டு பொருள்களுமே ஒரே நேரத்துல ஒரே வேகத்துல கீழே விழும்பா.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

இப்ப நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நான் வழங்கிய தகவல்கள், துணுக்குகள், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களை மகிழ்வதற்கும் அப்படின்னு நம்புறேன். நல்ல பொழுதாக அமையட்டும், நல்லபடியாக இளைப்பாறி இப்ப நீங்க உறங்க தயாராகிட்டு இருப்பீங்க நம்புறேன். இப்ப நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. உங்களுக்காக திருமணம் எனும் நிக்கா படத்துல இருந்த இந்த அங்கத்தின் நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு. ஷதா பரிதி சின்மையை கொண்டு வராங்க. ஆனந்தமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலீமா அஸ்மா.

வணக்கம் மக்களே, நள்ளிரவு 12 மணிக்கு மற்றும் ஒரு தொகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் எப்பெல்லாம் நிகழ்ச்சிகளா வழங்க வரேனோ அப்பெல்லாம் இந்த தொகுப்பை மாலை 6 மணில இருந்து 7 மணி வரையிலும் நான் தொகுத்து வழங்குவேன். ஆனா சில நேயர்கள் நான் வந்து இந்த தொகுப்பை கேட்க தவறிட்டேன், எனக்கு மீண்டும் அதை ஒளிபரப்ப முடியுமா, நான் எங்க போய் கேட்கறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆகையில ஒவ்வொரு திங்கள் அன்றும் உங்களுக்காக அடுத்த சில வாரங்களுக்கு இந்த தொகுப்பை வழங்கலாமே அப்படின்னு நான் இருக்கேன். அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில கரஹர பிரியா ராகத்தில் அமைந்திருக்கும் பாடல்களை நாம கேட்க போறோங்க. அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில தொகுப்பை தொடங்கி வைக்க மிஸ் அம்மா இரு மலர்கள் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள். இது உங்கள் ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். வணக்கம் மக்களே, இன்றைய ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியின் இறுதி தொகுப்புல கரஹர பிரியா ராகத்தில் அமைந்திருக்கும் பாடல்களை நாம கேட்க போறோங்க. அந்த வரிசையில சற்று முன்பு மிஸ்ஸி அம்மா இரு மலர்கள் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன. கரஹர பிரியா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராகம் ரொம்ப மென்மையான ஒரு ராகம். அது மட்டும் இல்ல, இந்த ராகத்தை கேட்கும் பொழுது கருணை, அதாவது கம்பேஷன், அதோடு சோகம், துயரம் போன்ற உணர்வுகளை நீங்க உணரலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. அந்த வரிசையில தொடர்ந்து கரஹர பிரியா ராகத்தில் அமைந்திருக்கும் பாடல்களை நாம கேட்போமா? அடிமை பெண், தீர்க்க சுமங்கலி திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இதோ.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
1: கரஹர பிரியா ராகத்தில் அமைந்திருக்கும் பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு வரோங்க. அந்த வரிசையில சற்று முன்பு உங்களுக்காக தீர்க்க சுமங்கலி அடிமை பெண் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன. இப்ப நாம 90கள் 2000 ஆண்டுகளில் வெளியான பாடல்களை கேட்க போறோங்க. அந்த வரிசையில எம் எம் கீரவாணியின் இசையில் அழகன் திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக 2000 தொடக்க பகுதியில் நம்ம ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரீனிவாஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் கரஹர பிரியா ராகத்துல என்னென்ன பாடல்களை இசைமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவி இருங்க.

0: கூடியே இருப்போம்.
1: சகியே சகியே சகித்தால் என்ன,
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
2: தொடர்பு
0: இணைந்திருக்கேன்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: We're gonna blow the speakers, baby.
5: Wooly, yenge yum, yep, po dum.

அமைந்திருக்கும் பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக்கிட்டு வர, இதுவரையிலும் இடம்பெற்ற பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப மனதையும் உடலையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இசைக்கு உண்டு அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மருந்துகளாலும் சிகிச்சைகளாலும் குணப்படுத்த முடியாத சில நோய்களை இசையால நாம குணப்படுத்த முடியும் அப்படின்னு நவீன மருத்துவ அறிவியல் நிரூபித்துள்ளது. இத மியூசிக் தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில நாம கரஹர பிரியா ராகத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய மன உளைச்சல், மன வருத்தம், மனக்கவலை, மன அழுத்தம் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால இன்றிரவு இடம்பெறும் தொகுப்பை நீங்கள் கேட்டு உங்களுடைய மன உளைச்சல், கவலைகள் எல்லாம் குறையணும் அப்படிங்கறதாங்க என்னுடைய ஆசை. தொடர்ந்து நாம பாடல்களை கேட்கலாங்க. சின்ன தம்பி ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இதோ.

எனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

புள்ளி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு அழகான தன்முனைப்பு வரி தான் கொண்டு வந்திருக்கேன். அழகு மட்டும் இல்லை, ஆற்றலுடைய ஒரு தன்முனைப்பு வரி. உங்கள் மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை ஒரு பிரச்சனையாக தெரியும். உங்கள் மனம் சமநிலையுடன் இருந்தால் சூழ்நிலை ஒரு சவாலாக தெரியும். ஆனால் உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக மாறும். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வலிமையாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை கடினமானதோ இல்லை சுலபமானதோ அது நமக்கு வாய்ப்பாக மட்டுமே தெரியும். உதாரணத்திற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை, இதை எப்படி வாய்ப்பா மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில உதவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது.

0: வீட்டில் தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவியில் அவர் பார்ப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டில் என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பிரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். காலத்தை வென்றவர்கள் என்ற இந்த அங்கத்துல ஒரு காலத்துல வறுமையுடைய பிடியில் சிக்கிய ஒரு சிறுவன் இருந்தான். 2 வயதில் தந்தையையும் பின்னர் சகோதரியையும் இழந்து அவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாடியது. தாயின் பசியை போக்க வெறும் 7 வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு நாடக குழு ஒன்றுல சேர்ந்திருக்கான். சிறிய தோற்றம் காரணமாக ஆரம்பத்துல பெண் வேடங்கள்லயே நடித்தானா. சினிமாவில் சாதிக்க நினைத்து அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உதாசீனப்படுத்தப்பட்டு கூட்டத்தில் ஒருவனாகவும் பெயரற்ற காவலாளியாகவும் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மற்றவர்கள் எளிதாக நட்சத்திரங்களான போது இவன் தொடர் நிராகரிப்புகளையே சந்தித்தான். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. சிலம்பம், கத்திச்சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை தீவிரமாக கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பிற்காக காத்திருந்தார். இறுதியாக 11 வருட போராட்டத்திற்கு பிறகு 1947 தனது 30வது வயதில் ராஜகுமாரி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த ஒரு வெற்றி எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கையையும் தென்னிந்திய அரசியலையும் மாற்றியது. திரையுலகில் மக்கள் திலகமாக உயர்ந்த அவர் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் மாறினார். இந்த மாதிரிதான் நேர்களே, பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிராகரிக்கப்படுவோம். ஆனா நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடனா போதும், நம்மள கையில பிடிக்க முடியாது.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவணி ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
5: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க.
6: இந்த கடந்து வந்த பாதை அங்கத்துல கடந்த வாரத்தை பத்தி நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ படித்த ஒரு விஷயம் என்னோட மனசுல ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அதை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். சிங்கப்பூர்ல ஏற்பட்ட பயங்கர விபத்துல உயிர் பிழைத்த முன்னாள் வெளிநாட்டு ஊழியர் ரஹ்மான் தனக்கு கிடைத்த காப்பீடு தொகை அதாவது இன்சூரன்ஸ் பே அவுட் வச்சு தனது சொந்த கிராமத்துல ஏழை குழந்தைகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். பங்களாதேஷை சேர்ந்த ரஹ்மான் கடந்த 2015 ஆண்டுல தனது 20 வயசுலயே கட்டுமான பணிக்காக சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரே வருஷத்துல 2016 ஆண்டுல நிலத்தடி தண்ணீர் தொட்டி அண்டர்கிரவுண்ட் வாட்டர் பைப்ஸ சுத்தம் செய்யும் போது நிகழ்ந்த ஒரு வெடி விபத்துல இவருக்கு 73 விழுக்காடு கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டு 3 மாதங்கள் கூமா நிலைக்கு சென்றிருக்காரு. இந்த துயரமான விபத்துல இருந்து மீண்டு வந்த அவருக்கு சிங்கப்பூர் பணி விபத்து இழப்பீடு சட்டத்தின் கீழ் 137,000 வெள்ளிக்கும் அதிகமான காப்பீடு தொகை வழங்கப்பட்டது. வறுமையின் காரணமாக தான் நினைத்தபடி படிக்க முடியாமல் போன ரஹ்மான் தனக்கு கிடைத்த இழப்பீடு தொகையின் பெரும் பகுதியை தனது கிராமத்துல உள்ள ஏழை எளிய குழந்தைகள் கல்வி கற்பதற்காக பயன்படுத்த முடிவு செய்திருக்காரு. அதன்படி பங்களாதேஷில் உள்ள தனது சொந்த கிராமத்தில் ஆல் ஷுஹாக் என்ற பள்ளியை தொடங்கினாராம். விபத்து நடந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில கூட அவர் தொடங்கிய பள்ளி தொடர்ந்து சிறப்பாக இயங்கி பல குழந்தைகளுக்கு இலவச அல்லது மிக குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கி வருது. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தடங்கள் வரும்போதே வாழ்க்கையே ஏன் இப்படி போகுது, ஏன் இப்படி இருக்கும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய யோசிப்போம். ஆனா இவரு உண்மையிலேயே ஒரு மறுபிறவி எடுத்து வந்தும் தான் இருந்த நிலையில குழந்தைகள் இருந்திருக்கூடாது, இத்தனைக்கும் அவருடைய சொந்த குழந்தைகள் கூட இல்லை, அவருடைய கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது படிப்பு இல்லாம அப்படின்னு நினைச்சு ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காரு. அதனால நேயர்களே, நம்ம வாழ்க்கையில எந்த தடங்கள் வந்தாலும் நம்மை விட கஷ்டப்படுறவங்க சில பேர் இருக்காங்க என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம சிறப்பாக செய்ய முயற்சி செய்யணும். நம்மளால முடிந்த அளவுக்கு, நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு வெள்ளியோ ரெண்டு வெள்ளியோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுவோமே.
7: காற்றுக்குள்ளே வாசம் போல உடையன கொளீ

அப்புறம் என்னங்க, உட்லண்ட்ஸ் நார்த்ல இருக்கிறவங்களுக்குலாம் இனிமே குதூகலம் தான். சிங்கப்பூர் ஜோஹூர் பாரோ இடையே பயணிக்கும் ஆர்டிஎஸ் ரயில் சேவைக்கான உட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டதான். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு நீடித்த கட்டுமான பணிகளுக்கு பிறகு செப்டம்பர் 4 அன்று இந்த ரயில் நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி 2027 இரு நாடுகளுக்கும் இடையே ஆர்டிஎஸ் ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்குமா. அதனால எப்ப வேணாலும் நம்ம இப்ப எடுக்கிற புடுக்ல இருந்து ஒரு டோவர்க்கோ இல்ல ஒரு புக்கிங் பார்த்தோ எம்ஆர்டி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏறி உட்கார்ந்தா போதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரயில் நிலையம் ஜோஹர் பாருக்கு செல்லும் அந்த ரயிலுடைய நிலையம் உட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையத்திற்கு டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால நீங்க எம்ஆர்டி விட்டு இறங்கணும்னே இந்த ட்ரெயின்ல ஏறிடலாம். அதாவது சிங்கப்பூருடைய உட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் மலேசியாவுடைய ஜோஹர் பாருவில் உள்ள புக்கிட் சாகர் நிலையத்தையும் நேரடியாக இணைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ரயில் நிலையத்திலிருந்து இறங்கணுன்னே இந்த ரயில்ல ஏறிடலாம். எவ்வளவு சுலபமா ஆயிடுச்சு பாருங்க.

0: 80களின் அதிசய உலகம்.
1: காதல் பூத்தது அதை கேட்க
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாரியே
3: கேட்டாலே பரவசம்.
4: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி ஒன்பதாரியே கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்துகளுக்காக இன்னொரு அழகான தன்முனைப்பு வரி தான் கொண்டு வந்திருக்கேன். அழகு மட்டும் இல்லை, ஆற்றலுடைய ஒரு தன்முனைப்பு வரி. உங்கள் மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை ஒரு பிரச்சனையாக தெரியும். உங்கள் மனம் சமநிலையுடன் இருந்தால் சூழ்நிலை ஒரு சவாலாக தெரியும். ஆனால் உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக மாறும். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வலிமையாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை கடினமானதோ இல்லை சுலபமானதோ அது நமக்கு வாய்ப்பாக மட்டுமே தெரியும். உதாரணத்திற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை, இதை எப்படி வாய்ப்பா மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில உதவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது.
5: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
6: பாஞ்சாலி பாஞ்சாலி.
7: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
6: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: Go and ask everyone what is your daughter doing in the past 8 years in the terrace.
1: இந்த ஒரு காட்சியை வந்து எத்தனை முறை ஆங்கிலத்துல நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? தமிழ்ல இந்த திரைப்படத்துல இந்த காட்சி வந்து ரொம்ப பேர் போன காட்சி, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நகைச்சுவையா இருக்கும். ஆனா இதை நான் ஆங்கிலத்துல கேட்டப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. ஏன்னா இத எப்படி எப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்க. அம்மா பிள்ளைங்க கூட இதை சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அப்பா பிள்ளைங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சி ஒரு புகழ்பெற்ற படத்துல இடம்பெற்று இருக்கு. அந்த படத்துடைய இயக்குனர் யார் தெரிந்தா எனக்கு சொல்லுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678 9968 உங்களுடைய பதில்களுக்கு நான் ஆவலா காத்திருக்கேன்.

0: ஹாய் அல்லிமா, காலை வணக்கம். நான் நினைக்கிறேன் வெற்றிமாறன்.
1: வெற்றிமாறன் என்று புஷ்மாமா சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து முருகன், கரிய மாணிக்கம், சிவகுமார், சுகன்யா, முத்துக்குமார், செந்தில், மாணிக்கம், ஹனீஃபா, இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய வெற்றிமாறன் ரசிகர்கள் இருப்பாங்க போல. ஏன்னா இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே எனக்கு பதில்கள் குவிந்து விட்டன. வெற்றிமாறன் அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊர்ல கிராமத்துல, இந்தியாவில கிராமத்துல நடக்கிற சில உண்மைகளையும் அவர் அழகா தன்னுடைய படங்கள்ல எடுத்துக்காட்டியிருப்பாரு. ஆடுகளம் 2011 ஆண்டுல இடம்பெற்ற ஆடுகளம் திரைப்படத்தின் சேவல் சண்டை காட்சிகளுக்காக வெற்றிமாறன் எடிட்டிங் தந்திரங்களையோ பொம்மை சேவல்களையோ அல்லது சிஜிஐ கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தையோ பயன்படுத்த முற்றிலும் மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக நிஜ சேவல்களையே மோதவிட்டு படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு. காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிஜ சண்டைய படமாக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து பறந்து வந்து அங்கிருந்த முதன்மை சினிமாட்டோகிராஃபரையே தாக்கியிருக்குது. அதை பார்த்த பிறகும் அந்த சினிமாட்டோகிராஃபரோ இல்ல வெற்றிமாறனோ பயந்து போய் படப்பிடிப்பை நிறுத்தவில்லை. உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்து காயத்தை கட்டிவிட்டு சினிமாவின் நம்பகத்தன்மை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதே ஆபத்தான சூழல்ல தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தனர். அந்த அசாத்திய துணிச்சலுக்கு பரிசாகவே அந்த திரைப்படம் 6 தேசிய விருதுகளை குவித்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இது போலயே வெற்றிமாறனுடைய பல படங்கள்ல சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும், முரட்டுத்தனமான காட்சிகள் நிறைய இருக்கும், ஆனா கருத்தும் நிறைய இருக்கும். சில இடங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையே அழகா எடுத்து காட்டியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: ரவி எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க
1: நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கீங்க
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே
1: காடவள ஆட்டம் போடுறதுலாம் போதும் நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
2: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பது அறியட்ட கேட்டாலே பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி சரி இப்போ உங்களுக்காக நான் ஒரு கதை வச்சிருக்கேன் ஒரு காலத்துல கர்நாடகாவுடைய பெங்களூர்ல ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தாராம் அவருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் ஏழ்மையானதாக இருந்துச்சு தன் அன்றாட பிழைப்பிற்காகவும் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் அவர் பெங்களூரு போக்குவரத்து கழகத்துடைய பஸ் கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு அவருடைய பேருந்தில் டிக்கெட் கொடுக்கும் விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்துச்சான் மிக வேகமாக ஸ்டைலாக அவர் டிக்கெட் தருவதையும் விசில் அடிப்பதையும் பார்ப்பதற்காகவே பயணிகள் அந்த பேருந்தில் ஏற காத்திருப்பாங்க அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் இருந்துச்சான் அவரது இந்த திறமையையும் ஆர்வத்தையும் கண்ட அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் தனது சொந்த பணத்தை கொடுத்து அவரை மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டுருக்காரு அங்க அவருக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா தமிழ் திரையுலகத்துல நுழைவது எளிதாக இல்லை ஆரம்பத்துல அவரது கருப்பான நிறம் சுருட்டை முடி மற்றும் அதிவேகமான பாவனைக்காக அவர் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டார் உன் முகத்திற்கும் நிறத்திற்கும் நீ எல்லாம் எப்படி கதாநாயகரா ஆக முடியும் அப்படின்னு பலர் அவரை கேலி செஞ்சிருக்காங்க ஆனாலும் அவர் தன் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை தனது தனித்துவமான வேகத்தையும் ஸ்டைலையும் தனது பலமாக மாற்றிக்கொண்டாராம் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவருடைய திறமையை கண்டறிந்து 1975 அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகம் செய்தாரு அதன் பிறகு வில்லனாக குணச்சித்திர நடிகராக என கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் தனது அசாத்திய ஸ்டைலால முத்திரை பதித்தாரு பல அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி இன்று உலகமே வியந்து பார்க்கும் தமிழ் சினிமாவின் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் பற்றிய கதை தான் இது உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் உங்க தனித்துவத்தை நீங்க கைவிட்டுறாதீங்க நமக்குன்னு ஒரு பாவனை இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்ல சில விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு முறை இருக்கும் மத்தவங்களுக்கு அது பிடிக்கல என்பதற்காக அதை நீங்க மாத்திக்கணுங்கிற அவசியம் இல்ல மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காம உங்களை அது தனித்துவமா சிறப்பா காட்டுதா அப்புறம் எதுக்கு அதை நிறுத்திக்கிட்டு நான் சொல்றது சரிதானே

ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ.
1: ஒரு தலைப்பையொட்டி நாம பேசிட்டு இருக்கோம், உங்களை திடீர்னு மேடை ஏத்தி விடுறாங்க. ஐயோ, ஒரு மணி நேரம் நமக்கு காலம் கடத்தணும்ப்பா, நேரம் கடத்தணும், நீ வந்து எதை பத்தியாவது பேச அப்படின்னு எந்தவித ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டாங்கன்னா எதை பத்தி உங்களால வந்து அப்படியே சரளமா அப்படி பேசிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிருந்த நேயர் ஜனனி இங்க. சாந்தி, என்னால வந்து பாலின சமத்துவம், அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளா இன்னமும் சிலருக்கு புரியாத ஒரு கான்செப்டாவே இருக்கு இல்லையா பாலின சமத்துவம். உங்களை மாதிரி இளையர்கள் அதை பற்றிலாம் நீங்க பேச முன்வடுறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனனி. உங்களையும் தொடர்ந்து நேயர் வீரா, அரசியலை பற்றி எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால பேச முடியும், 3 மணி நேரம் கூட எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, அந்த விளையாட்டுக்கு நான் வரல சார். இருந்தாலும் நீங்க அதை பத்தி பேச முன்வரீங்க அப்படிங்கறப்போ அதுவும் நல்லது ஒரு விஷயம் தான். மலேசிய நேயர் டாக்டர் ஆரு என்ன சொல்றாரு?
2: ரோட் மேனர்ஸ் பத்தி பேசுவாங்க, சாலை விதிகளை பத்தி எவ்வளவு மணி நேரம் வேணாலும் பேசலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்றாங்க பாருங்களேன்.
0: நிச்சயமா நிச்சயமா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, ரோட் மேனர்ஸா, சாலையில பயணம் செய்யறப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து பலரும் இப்ப இன்னைக்கு கூட ஒரு காணொலிய பார்த்தேன், பார்க்கிங் பண்றதுக்கு அவன் கார் நிறுத்தும் இடத்துல வந்து கார் எங்கேயோ இருக்கு, அந்த காணொலியில கார் எங்க இருக்குன்னு கூட தெரியல, அந்த பெண்மணி வந்து அந்த இடத்த மறைச்சு வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க, எங்கேயோ தூரத்துல பாத்துக்கிட்டு அவங்களுடைய கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் இடத்த மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ரோட் மேனஸ பற்றி பலரும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் ஆரு. நல்லதுதான் நல்லதுதான். டாக்டர் ஆரு வந்து இதை பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, மற்றும் ஒரு குறுஞ்செய்தி அவர் அனுப்பினார். அதன் பிறகு நான் ஏன் வந்து சாலை விதிகளை பற்றி பேசணும்னு சொன்னேனா, நான் வந்து ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் அப்படிங்கறதுனால மருத்துவ பயனாளிகள் எத்தனை பேரு சாலை விபத்துல இந்த மாதிரி ஈடுபட்டு என்கிட்ட சிகிச்சைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி மாளாது, யாருமே அவங்க மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா கடைசியில சிகிச்சைக்கு வரவங்களுக்கு தான் தெரியும் அதனால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர் ஆரு, இதை பத்தி பல பேரும் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற இந்த ரோட் மேனஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா சாலை ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும் நம்ம பயணம் செய்யறதுக்கு இல்லையா? நன்றி உங்களுடைய பதில்களுக்கு. மற்ற நேயர்கள் பகிர்ந்துகிட்ட பதில்களையும் இந்த பாடல்களுக்கு பிறகு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

விட்டுவிடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit & Fun டி சட்டை வழங்கப்படும். Fit & Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. 70

0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. ஒரு தலைப்பையொட்டி நாம பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு உங்களை மேடை ஏத்தி விட்டுறாங்க. உங்க கையில ஒரு மைக்க கொடுத்து, நமக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுதுப்பா, கொஞ்ச நேரம் காலம் கடத்துறதுக்கு எதை பத்தியாவது போய் பேசு அப்படின்னு திடுத்துப்புன்னு உங்களை மேடை மேல தள்ளி விட்டுட்டாங்கன்னா, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன், எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம எதை பத்தி உங்களால ஒரு மணி நேரமாவது பேச முடியும் அப்படின்னு உங்களை கேட்டிருந்தேன். அமுதா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, காப்புறுதி வாங்குறதுடைய முக்கியத்துவம், இத பத்தி என்னால பேசிக்கிட்டே போக முடியும், ஏன்னா பல பேருக்கு காப்புறுதியின் முக்கியத்துவம் தெரியறதில்ல சாந்தி அப்படின்னு பகிர்ந்திருக்கீங்க அமுதா. நானுமே அதை ஒத்துக்கிறேன். பல பேருக்கு வந்து அவசரம் அப்படின்னு வரப்பதான் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காப்புறுதி வாங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பலருக்கும் தெரியணும். அதனால நன்றி அமுதா உங்களுடைய பதிலுக்கு. சரவணன் என்ன சொல்றாரு?
3: என்னால எந்த ஆயத்தமும் இல்லாம பேசணும் அப்படின்னா, பள்ளி பருவத்து நினைவுகளை வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். பழைய நினைவுகள், பள்ளிக்கூடம் சென்றது, அத பத்தி நான் மணிக்கணக்கில் பேசுவேன். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
2: நம்மள பல பேரால அதை பற்றி எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம இந்த நினைவலைகளை புரட்டுறது அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு பிடித்த ஒரு விஷயம். அதனால உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன் சரவணன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்னாலையுமே கூட அதை பற்றி பல மணி நேரம் பேச முடியும். ஜாய் லட்ச் இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால வந்து சமையல் குறிப்புகள் அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு ஆயத்த வேலையும் இல்லாம சமையல் குறிப்புகள் என்னால கொடுக்க முடியும். சமையல் பற்றின டிப்ஸ் என்னால கொடுக்க முடியும். சாப்பிடறத பத்தி நல்லா பேசுவேன் சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் ஜாய், நானுமே சாப்பிடறத பத்தி பல மணி நேரம் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம என்னாலையும் பேச முடியும். ஜாய் ஃபாரிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கணவன் மனைவி உறவை பற்றி, திருமணம் உறவு, அதை பற்றி என்னால ஒரு மணி நேரம் நிச்சயமா என்னால அதை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபாரிஸ். பிரேம் என்ன இங்க சொல்றாருன்னா, வசந்தம், நம்மளுடைய வசந்தம் ஒளிபரப்பை பற்றி என்னால பேச முடியும். சாந்தி கடந்து வந்த பாதை, இந்த இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை மாற்றங்கள், நிகழ்ச்சிகள் எப்படி மாறி இருக்கு, இதை பற்றி எல்லாம் டக்குன்னு என்ன பேச சொன்னீங்கன்னா என்னால நிச்சயமா பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேம். பிரேம் உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய உள்ளூர் தொலைக்காட்சி அதனுடைய பயணத்தை நீங்க இத்தனை ஆண்டு நீங்க வந்து அப்படின்னா பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னு தான் எனக்கு அது சொல்லுது இல்லையா. தலைப்பையொட்டி பேசின அத்தனை நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னும் சில பதில்களை ஒளியேற்றதா நேரம் பத்தல, இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி.
0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்டில்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுல முதல் வாவ் தகவல் என்ன, சீனாவை சேர்ந்த ஒரு ஆடவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தன்னுடைய கை தொலைபேசியை வேணும்னே ஒரு இடத்துல வச்சுட்டு 6 நாட்களுக்கு மலை பிரதேசத்துல அவர் காணா போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
1: முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி.
0: ஆமாங்க, அவருடைய முன்னாள் காதலிய மறக்கணுங்கிற முயற்சியில கை தொலைபேசிய வேணும்னே வச்சுட்டு 6 நாட்களுக்கு மலை பிரதேசத்துல அலையோ அலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தாராம்.
2: ஓஹோ.
0: ஆனா அவருக்கு என்ன தெரியாம போச்சுன்னா, அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் அவருடைய குடும்பம் மூலமா யூஹாங்ல இருக்கிற காவல்துறையினருக்கு பரவி, அந்த காவல்துறையினர் சட்டு புட்டுன்னு 100 அதிகாரிகளுக்கு மேல ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்தி உள்ளூர் கிராமவாசிகளையும் எல்லாரையும் இழுத்து வச்சு வாங்க அவரை தேடலாம்னு சொல்லி, மோப்ப நாய்கள் அப்புறம் இந்த ஆளில்லா வானூர்திகள் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்கல்ல சோனார் கருவிகள், இதெல்லாம் பயன்படுத்தி அவரை தேடுற முயற்சியில இருந்திருக்காங்க. நான் என்னன்னு சொல்ல எப்படின்னு சொல்ல, உலகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அடுத்த வாவ் தகவல், இந்த தக்காளி இருக்குல்ல தக்காளி, அத பெரும்பாலும் நாமெல்லாம் காய்கறியா நினைக்கிறோம். தாவரவியல் உலகத்தை அதாவது பொட்டனிக்கல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளிங்கிறது காய்கறி இல்லங்க, பழமா.
2: ஓஹோ.
0: ஆமா, இதுக்கு என்ன காரணம்னா, தக்காளி வந்து பூவிலிருந்து முளையிற ஒரு விஷயமா, தக்காளிக்குள்ள விதைகள் இருக்கிறதுனால அத காய்கறியா கருத முடியாது, பழமா தான் கருத முடியுமா. பழமோ காய்கறியோ நம்ம வீட்டு சமையல்ல தக்காளி இல்லாம எப்படிங்க? தகவல், நாம எல்லாருமே அணியிற ஒரு ஆடை ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக மேல குட்டியூண்டா ஒரு பாக்கெட் இருக்கும். அதுல வந்து பல பேரு நம்மளுடைய சில்லற காசெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஆனா அது கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்காக கிடையாது. அந்த காலத்துல பாக்கெட் வாட்ச் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, கை கடிகாரத்தை கையில போட மாட்டாங்க, ஒரு செயின்ல சுத்தி இடுப்புல கட்டியிருப்பாங்க. அந்த குட்டியோண்டு கடிகாரத்தை வைக்கத்தான் அந்த குட்டி பாக்கெட்டா.
2: ஓஹோ.
0: ஆமா, இத வந்து வடிவமைச்சதே லீவாய் ஸ்ட்ராஸ் தான். இந்த மாதிரி மேலும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். என்ன செய்யணும் நீங்க? தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில தோன்ற சிறப்பான சிந்தனைகள், ஐடியா இதெல்லாம் கழிவறையில தாங்க நடக்குது. ஆனா கழிவறையில இந்த மாதிரி அதிக நேரம் உட்கார்ந்திருக்கிறது நம்மளுடைய அந்த மலக்குடல் பகுதியை சொல்லுவாங்களா, ஆங்கிலத்துல ரெக்டல் பகுதி சொல்லுவாங்களே, அந்த மலக்குடல் பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்குமா, ரொம்ப பிரஷர் போடுறோமா நாம.
1: ஓஹோ,
0: நாளடைவுல அந்த பகுதியில நமக்கு வீக்கம், அதாவது அந்த ஆசன வாய்ப்பகுதியில நமக்கு வீக்கமும் இன்னும் முத்தி போனுச்சுன்னா மூல நோய் வரத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள்லாம் சொல்லுதுங்க. தகவல், மனிதர்களாகிய நமக்கு பிறப்பிலேயே 2 விதமான பயங்கள் மட்டும்தான் இருக்குமாங்க. ஒன்னு அதிகமான அளவுல சத்தம், இன்னொன்னு உயரம். மற்ற எல்லா விதமான பயம், ஃபோபியா இதெல்லாம் நாளாக ஆக ஆக ஆக நமக்குள்ள வந்து உருவாகிற பயங்கள்.
1: ஓஹோ,
0: ஆமாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வளர்ப்பு, தனிப்பட்ட அனுபவம் இதெல்லாத்தையும் பொறுத்துதான் மற்ற விதமான ஃபோபியாலாம் உருவாகுதான். உயரம் நிச்சயமா எனக்கு பயம்தான், அது இப்ப எனக்கு தெரியுது பிறப்பாலே வந்த ஒரு பயம் அப்படின்னு. கரப்பாம்பூச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்க, அது நானே உருவாக்கிக்கிட்ட பயம் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், இந்த மயக்க மருந்து இருக்குல்ல எனஸ்தெடிக், இது எப்படி உண்மையிலே வேலை செய்யுது அப்படிங்கறது மருத்துவ விஞ்ஞானிகளுக்கே இப்ப வரைக்கும் தெரியலையாங்க. அந்த பாதிக்கப்பட்ட உடல் பகுதியிலிருந்து தெரியற வலி நம்ம மூளைக்கு போய் சேர முடியாத அளவுக்கு அந்த மயக்க மருந்து இடையில பூந்து ஏதோ தடுக்குது அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் உண்மையிலே அது எப்படித்தான் வேலை செய்யுது அப்படின்னு யாருக்குமே தெரியலையாங்க. மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.
2: Wow!

ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. ஒரு பணக்காரர் ஒரு முறை ஒரு சாதுவ ஒரு ஞானிய பார்க்க போனாராம். அந்த பணக்காரருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு காசு பணம் இருந்துச்சு, வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே இருந்துச்சு, நல்ல குணம் கூட இருந்துச்சுங்க, நல்ல தன்மையான ஒரு மனுஷன். ஆனா என்னன்னா, வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் அவர்னால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இந்த ஞானி கிட்ட வந்திருக்காரு. அந்த ஞானி 3 பந்துகளை இந்த பணக்காரருடைய கையில கொடுத்தாராம். ஒரு பந்து செராமிக்கால செஞ்ச பந்து, சரியா, செராமிக் பந்து. மற்றும் ஒரு பந்து கண்ணாடி பந்து. 3வது பந்து ரப்பர் பந்து. இந்த 3 பந்துகளையும் நீ மொத பந்தாடு, அதாவது பந்து வித்தை ஜகலிங் சொல்லுவாங்களே, நீ முதல் இந்த 3 பந்துகளையும் பந்தாடு பார்க்கலாம். அந்த பணக்காரரும் வந்து சரி இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 3 பந்துகளையும் வந்து பந்தாட ஆரம்பிச்சாரு. வினாடிகள் போக போக போக அவருடைய கண்ட்ரோல் சொல்லுவாங்களே, அந்த கட்டுப்பாடை வந்து அவர் இழந்துட்டாரு. அவருடைய ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் சொல்லுவாங்களே, அந்த ஒருங்கிணைப்பு வந்து அவர் இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்து ஒரு பந்து கண்டிப்பா விழப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணார்னா, டக்குன்னு ரப்பர் பந்த கீழே விழ வச்சுட்டு அந்த செராமிக் பந்தையும் கண்ணாடி பந்தையும் பிடிச்சுக்கிட்டாராம். அதை பார்த்த உடனே அந்த ஞானி கேட்டாராம், நீ ஏன் வந்து ரப்பர் பந்த கீழே போட்டுட்டு நீ ஏன் வந்து இந்த 2 பந்தை பிடிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். அப்ப அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாராம், இல்லங்க, ரப்பர் பந்து கீழே போட்டா அது உடையாதுல, ஆனா கண்ணாடி பந்தோ செராமிக் பந்தோ கீழே விழுந்தா உடஞ்சிருமே, அதனாலதான் வந்து நான் ரப்பர் பந்தை விழ வச்சுட்டு இந்த 2 பந்துகளையும் வந்து நான் பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஞானி சொன்னாரு, இப்போ புரியுது உன்னுடைய பிரச்சனை. அப்படி என்ன புரிஞ்சிருச்சு ஞானிக்கு? ஏதோ ஒண்ணு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதனாலதான் அவர் ஞானி இன்னும் கொஞ்ச நேரத்துல சில பாடல்களுக்கு பிறகு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத உங்களோட

ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. நம்ம கதையில வர ஞானி எதையோ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? இந்த 3 பந்துகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ப்ரையாரிட்டிஸ், அதாவது முக்கியத்துவங்களை வந்து அது குறிக்குது. ரப்பர் பந்து நம்ம குடும்பத்தையும் நெருங்கிய நண்பர்களையும் பிரதிநிதிக்குது. இந்த கண்ணாடி பந்து இருக்குல்ல, அது வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதாவது அத்தியாவசிய தேவைகள், வேலை, வீடு, சாப்பாடு, இதெல்லாம் வந்து குறிக்குது. செராமிக் பந்து இருக்கு இல்லையா, அது வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய வசதிகள், அதாவது இதெல்லாம் தேவைகள் கிடையாது, நம்மளுடைய ஆசைகள், லக்ஸரிஸ், அதை பிரதிநிதிக்குது. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிருக்க, வாழ்க்கையின் அத்தியாவசியங்களும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வசதிகளையும் விட முடியாம அதுக்கு பதிலா குடும்பம், நண்பர்கள், அந்த பந்தை நீ கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்க. ஏன்னா என்ன இருந்தாலும் குடும்பமும் நண்பர்களும் வந்து நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஆனா என் முதலாளி கிட்ட பேச முடியாது, இதை பற்றி அரசாங்கத்துக்கிட்ட வந்து என் வீடை எடுத்துறாதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா குடும்பமும் நண்பர்களும் எந்த நேரமும் வந்து புரிஞ்சுக்குவாங்க, அதை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ இருந்திருக்க. அதனால தான் வாழ்க்கையில உன்னால சந்தோஷத்தை மட்டும் தேடிக்க முடியல. அப்படி இருக்காம ஒரு முக்கிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில வெகு சில பந்துகளை மட்டுமே நம்மால ஒரே நேரத்துல பந்தாட முடியும். ஒரு அவசரம்னு வரும்போது வாழ்க்கையின் வசதிகள், அந்த லக்ஷரிங்கிற பந்தை தான் நாம கீழே போடணுமே, அதை தான் தியாகம் பண்ணணுமே ஒழிய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் குடும்பம், நண்பர்கள், இதெல்லாம் நாம விட்டு கொடுக்கவே கூடாது, தியாகம் பண்ண கூடாது. இதை மட்டும் நீ இனிமே கடைபிடி, வாழ்க்கையில சந்தோஷம் தானா உன்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி. பல நேரம் நாமளும் இப்படிதாங்க நினைச்சுக்கிறோம், ஆஹா குடும்பமும் நண்பர்களும் அவங்கள எந்த நேரமும் சமாளிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையில இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டா அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? ஆனா குடும்பம், நண்பர்கள், இதுவும் ஒரு முக்கியமான பந்து அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில சந்தோஷம் நமக்குதான்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீடியாகாப் ஒலி 96.8 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக ஒலிக்கின்றது எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசையில் ஸ்ரீ கணநாத ராகம் மலஹரி, தாளம் ரூபகம்.

செவ்விசையில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் ஈ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் நகுமோமோ கனலேனி. ராகம் ஆபேரி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஏ கே கருணாகரன் அவர்கள் பாடியிருக்கும் தர்பார் ராகத்தில் இனிமேலாயினும்.

வகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகோ வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, இவ்வருடத்தின் 250வது நாள். ஆண்டு நிறைவு பெற 115 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 21ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அல்வல் மாதம் பிறை 24. ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678868, அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

வேல் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. வடிவேலு, ராகுல் நம்பியார், பிரேம்ஜி பாடிச்சிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜெய். எதுக்கு இந்த உற்சாகம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். காரணம், ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, எடுத்த உடனே கார்பது செய்திகளை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற வேகத்தோட நான் வந்துட்டேன். ஆர்சனல் 2-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில செல்சிய வீழ்த்திருக்காங்க. லண்டன் டாபில ஜெயிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் பொறுதி ஆட்டமும் நேற்று நடந்துச்சு. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம், எவர்டன் 2 மான்செஸ்டர் யுனைடெட் 2. பட்டியலை பொறுத்தவரை முதல் 4 இடங்கள்ல யார் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். முதல் இடத்துல மான்செஸ்டர் சிட்டி, இரண்டாவது இடத்துல ஆர்சனல், மூன்றாவது இடத்துல ஹால் சிட்டி, நான்காவது இடத்துல செல்சி. வெறும் 3 ஆட்டங்கள் மட்டும் தான் முடிஞ்சு இருக்குது. இருந்தாலும் இபிஎல் போக போக போக பரபரப்பா போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல நமது சிங்கப்பூர் கார்பந்து அணிகளும் மோத தொடங்கிட்டாங்க. ஆமா, சிங்கப்பூர் பிரீமியர் லீக் அப்படின்னு நம்ம இதை அழைப்போம். இந்த ஆட்டமும் நேற்று நடைபெற்றது. உங்களை பல பேர் சிங்கப்பூர் அணிக்கு நிச்சயம் ஆதரவு வழங்கியிருப்பீங்க. தென்கிழக்கு ஆசிய போட்டிகள்லயோ சரி, அதே நேரத்தில் இந்த ஹுண்டாய் கப் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து நீங்க நிச்சயமா ஆதரவு கொடுத்துருப்பீங்க. அதே ஆதரவு, அதே உற்சாகத்தோட சிங்கப்பூருடைய பிரீமியர் லீக் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்களே, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே நீங்க கேட்கலாம். சொல்றேன், ஜாலம்பாசா விளையாட்டு அரங்கத்துல நேற்று சிங்கப்பூர் சேரிட்டி ஷீல் ஆட்டம் நடைபெற்றது. அதுல லயன் சிட்டி சேலர்ஸ் டெம்பனிஸ் ரோவர்ஸ் சந்திச்சாங்க. இறுதி நிலவரம், லயன் சிட்டி சேலர்ஸ் 2 டெம்பனிஸ் ரோவர்ஸ் 0. இந்த வெற்றியை தொடர்ந்து சிங்கப்பூர் கம்யூனிட்டி ஷீல் கோப்பையை வென்றிருக்காங்க லயன் சிட்டி சேலர்ஸ். கண்டிப்பா சிங்கப்பூர் பிரீமியர் லீக் பத்தின ஆட்டங்களை விவரங்களை உங்களுக்காக வர நாட்கள்ல இப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம், கவலையே படாதீங்க. இப்போ பழைய பாடல்கள் தொகுப்புல முதல் பாடல எனக்காகவே கேட்டிருக்காரு லிங்கம். ஆசை ஜெயிச்சிட்டாங்க, துள்ளலா இருப்பீங்களே, உங்களுக்கு உங்களுடைய துள்ளலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் அப்படின்னு சொன்னாரு. அவர் கேட்ட பாடல் இதோ வருது, குடியிருந்த கோவில் படத்துல இருந்து. இது இணைந்திருங்க என்னோட 9968 கேட்டாலே பரவசம்.

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கார்ப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: குமரி பெண் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். சித்ரா சொன்னாங்க, அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அதுக்கு முன்னால காதலிக்கு நிலமில்லை படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு. வினோத், உங்க பாடல் தான் நீங்க கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
2: பருவத்தில் பெண்ணொரு
1: தேன் கிண்ணம் படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. பத்திரக்காளி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. பிசிசிலா குரல்ல இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோம். வார இறுதியில குறிப்பா சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு சத்தரே சிங்கக்குட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக வழங்கிறேன். இனி வார வாரம் சனிக்கிழமைகள்ல மாணவர்கள் ஒலி நறிவுப்பறைக்கு வந்து எங்க கூட பக்கத்திலே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும், மாணவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்பான வார்த்தைகளை நீங்க தாங்க வாரி வழங்கணும். இப்போ போன வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்கில் என் கூட நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாரு. உண்மையிலே நம்ப மாட்டீங்க, அந்த பையன் ரொம்ப தைரியமா சந்தோஷமா கலகலப்பா அதே நேரத்துல தன்னம்பிக்கையோட தமிழ்ல பேசி நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாரு. அந்த பையனுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும், உற்சாகத்தை வழங்கணும், தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் பல மாணவர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க. ஹிஸ்கில் கூட நான் எடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே நீங்க வாழ்த்துக்களை வாரி வழங்கினீங்கன்னா அதை படிக்கிற ஹிஸ்கில் மகிழ்ச்சி அடைவாரு, அவருடைய பெற்றோர் பெருமைப்படுவாங்க. இல்லையா, எங்க போறது எப்படி பாக்குறது ஹிஸ்கில்க்கு எப்படி வாழ்த்து சொல்றதுன்னு தெரியலையா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு தட்டி கொடுக்கணும், அது நம்முடைய கடமை, மறக்காம செஞ்சிருங்க. நேரம் இப்பொழுது 6:28.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.
2: பருவத்தில் பெண்ணொரு தேன் கிண்ணம்.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: வணக்கம் சிங்கே.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

0: விபத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 6:38. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இன்றைய பொன்மொழியை நமக்கு அனுப்பி வைத்திருக்காரு நேர் கார்த்திகேசு. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. பிரமாதமா இருக்குல்ல, கவிதை மாதிரி இருந்தாலும் உற்சாகம் கொடுக்குது. மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: அஜித் குமார் நடிப்புல வெளிவந்த இரண்டு படங்கள்ல இடம்பெற்ற பாடல்களை கேட்டீங்க. வீரம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால குட் பேட் அக்லி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. மதுரை படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. பகவதி பாட பாடலும் காத்துட்டு இருக்கு. தளபதி விஜய் நடிப்புல வந்த இரண்டு படங்கள் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல 6:48 ஆகிவிட்டது. இன்றைய வானிலையை பொறுத்தவரை வானம் தெளிந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: ஆர்கானிக், இத அடிக்கடி கேள்விப்படுறோம். பல கடைகள்ல இத பொருட்கள் மேல ஒட்டி வச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே இது ஆரோக்கியமான பொருளாதான் இருக்கும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம வாங்குறவங்க பல பேர் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த முக்கிய அறிவிப்பு. இத பாருங்க, எந்த பொருளா இருந்தாலும் பின்னாடி திருப்பி அல்லது முன்னாடி கூட சில நேரத்தில் போட்டிருக்கோம் அந்த பொருளுடைய அந்த பேக்கேஜில், அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய உலகத்தில் ஏனோ தானோன்னு சில நேரங்களில் பயன்படுத்தப்படலாம். ஏன், அது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமான பொருளா இல்லையா, அதுவும் உங்களுக்கு அது பொருத்தமான பொருளா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து பார்த்து தாங்க வாங்கணும். தயவு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துடுங்க.

0: ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல.
2: நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும்.
1: இருப்பு இருக்கும் வரை
2: ஃபிட் அண்ட் ஃபன் 2026.
1: எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
3: கிளம்பி தாயா

0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் பாரபட்சம் காட்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். ஆழமான விவாதங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் அவற்றை எந்த ஒரு சமூகத்தினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டுவதற்கோ வெளிநாட்டினருக்கு எதிராக விரோத போக்கை வளர்ப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். மூத்த அமைச்சர் கா சண்முகம் இந்தியர்களை குறிவைத்த இனவாத கருத்துக்களை காவல்துறை ஆராயும் என்று அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது கருத்துக்களை ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நேபாள பேரிடர், ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு, இவை தொடர்பில் இனவாத கருத்துக்கள் இணையத்தில் பகிரப்பட்டன. இத்தகைய கருத்துகள் சிங்கப்பூரை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவற்றை தீங்கற்ற இணைய பேச்சு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்றார் பிரதமர் வோ. தேசிய நூலக வாரியம் ரீட் எஸ்ஜி எனும் 5 திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே வரும் வேளையில் தினமும் குறைந்தது 15 பொதுமக்களை வாசிக்க ஊக்குவிப்பது நோக்கம். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் திட்டத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாய் தொடங்கி வைத்தார். சிறு முயற்சிகளின் மூலம் வாசிப்பை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வளர்த்துக் கொள்ள ஊக்குவிப்பது திட்டத்தின் நோக்கம். புத்தகம் வாசிப்பதுடன் பொதுமக்கள் ரீட் ஃபார் குட் திட்டத்தின் வழி சமூகத்திற்கும் தங்கள் பங்கை ஆற்ற முடியும் என்கிறார் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ்மொழி சேவைகள் பிரிவு தலைவர் அழகிய பாண்டியன்.
5: இந்த வாசிப்பை செய்வதன் மூலம் பிறருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த திட்டத்தின் நோக்கம். சோ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு 10 15 நிமிடங்களுக்கு வாசித்தால் ஒரு நூல் ஒரு வசதி குறைந்த ஒருவருக்கு நாங்கள் தேசிய நூலக வாரியம் இலவசமாக வழங்கும். இதன் மூலம் வசதி குறைந்தவர்களும் வாசிப்பில் ஈடுபட வேண்டும், அவர்களை வாசிப்பு வட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு.
4: இம்மாதம் தீவு முழுவதும் சுவாரஸ்யமான வாசிப்பு சார்ந்த நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். மேல் விவரங்களுக்கு www.read.gov.sg இணைய பக்கத்தை நாடலாம். சிங்கப்பூரில் மாலை 6 வரை காற்றின் தரம் மிதமான முதல் சற்று ஆரோக்கியமற்ற நிலை வரை இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அதனை தெரிவித்தது. காலை 6 நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக பதிவானது. அங்கு அது 96 இருந்தது. மற்ற பகுதிகளில் குறியீடு 72 முதல் 90 வரை இடைப்பட்டிருந்தது. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இந்தோனேசியாவில் அனக்ரகடாவ் எரிமலை வெடிப்பால் விமான சேவைகளில் தடங்கள் நீடிக்கிறது. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. சுமார் 200 தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. நாட்டின் ஆக பரபரப்பான சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்றிலிருந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. ஜகார்த்தாவில் உள்ள அந்த விமான நிலையத்தில் தற்காலிக நிறுத்தம் பல முறை நீட்டிக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேரப்படி இன்று காலை 9:59 செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். விமானங்கள் திசை திருப்ப நேரிட்டால் சுரபாயா உள்ளிட்ட மற்ற நகரங்களின் விமான நிலையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 1500 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதனால் கிட்டத்தட்ட 170,000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர். நேபாள திபெத் வெள்ள பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக அது சொன்னது. இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். திபெத்தில் காணாமல் போனவர்களில் 261 பேர் வெளிநாட்டவர்கள் என்று சீனா கூறியது. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடு பாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட போயிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடு பாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடு பாதைகளும் மூடப்பட்டுள்ளன.
6: சொல்லும் பொருளும். எஜ், விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எஜ், விளிம்பு.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. BYD Denza உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD Denza காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. அண்ணாத்த படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. டி இமானோட இசையில அந்த பாடலை முகேஷ் திருமூர்த்தி சம்சுதீன் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 7:12 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. விஜய் ஆண்டனியோட இசையில அவரே பாடிய பாடல் உங்களுக்காக வரப்போகுது வேலாயுதம் படத்துல இருந்து. அதனை அடுத்து ஜாவேத் அலி அவரோட இவ்வார நட்சத்திரம் சின்மயி பாடிய பாடலும் இருக்கு. நாட்டிலிருந்து நம்மளோட நேரடியா இணையதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது எப்ப நடக்குது, நடந்தா எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிப்பட்ட தகவல்களை வர நாட்கள்ல நான் சொல்றேன். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, வானொலி பக்கமாவே இருக்கணும். ஏன் தெரியுமா, ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபிய பரிசா கொடுக்க போற போட்டியாங்கோ இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது வணக்கம் சிங்கை
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.

0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேய செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.

0: சிங்கப்பூரில்
1: 7:26 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்களுக்காக 80களில் வந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்துட்டு இருக்குதுங்க. விக்ரம் படத்துல இந்த பாடல் கேட்க போறீங்க, அதனை எடுத்து விழா பாடல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. பரிசு வேணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப வாங்க ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கலாம். காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கேரி இந்த நாட்டின் தலைநகரம் புடாபெஸ்ட். மூன்றாவது தகவல், செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இருக்கு பரிசு இருக்கு. இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். மூன்று தகவல்களை நான் சொல்லியிருந்தேன், மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. முதல் தகவல், இன்று அனைத்துலக காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கரி இந்த நாட்டின் தலைநகரத்தின் பெயர் புடாபெஸ்ட். செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர். இதுதான் மூன்றாவது தகவல். இந்த மூணுல தவறான தகவல் மூன்றாவது தகவல். இத சரியா மின்னல் வேகத்துல கண்டுபிடிச்சு சொன்ன

0: செல்சி கால்பந்து அணியின் கேப்டன் பேரு கோல் பாமல்ல, ரீஸ் ஜேம்ஸ். இந்த கைதட்டு நம்ம ராணிக்கு. காரணம், ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி, அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு. காரணம் அங்கே விபத்து. இதன் காரணத்தினால் சுவாச்சுகாங் டிரைவ் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. முதல் தடத்தை தவிர்க்குமாறு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. நேரம் இப்பொழுது 7:42. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது, மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: காதல் பரிசு படத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில அடுத்து வருது. வானொலி பக்கமாக இருங்க. பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமீபத்துல உடற்பயிற்சி கூடத்துல நான் ஒரு நபரை சந்திச்சிருந்தேன். அவருடைய பெயர் சஃபின் ஷானவாஸ். அவரை பார்த்த உடனே இவர்கிட்ட நான் பேசியே ஆகணும், இவருடைய வாழ்க்கை பயணத்தை நேர்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன். 8 மணிக்கு மேல நாம சஃபின் ஷானவாச வானொலியிலும் கேட்க போறோம், பேஸ்புக் லைவ்லயும் பார்க்க போறோம். முடிந்தா அந்த பக்கமா வந்து பாருங்க, அப்புறம் தெரியும் சஃபின் ஷானவாஸ் சாதாரண ஆளே கிடையாது, சாதனை மனிதர் அப்படின்னு. 8 மணிக்கு மேல தொடர்ந்து சந்திப்போம் சரியா?
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளது. KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஆனந்தம் சிங்கை ஆதரவு பிஒய்டி. பிஒய்டி டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே பிஒய்டி டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் பாரபட்சம் காட்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். ஆழமான விவாதங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் அவற்றை எந்த ஒரு சமூகத்தினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டுவதற்கோ, வெளிநாட்டினருக்கு எதிராக விரோத போக்கை வளர்ப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். மூத்த அமைச்சர் கா சண்முகம் இந்தியர்களை குறிவைத்த இனவாத கருத்துக்களை காவல்துறை ஆராயும் என்று அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது கருத்துக்களை ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நேபாள பேரிடர் ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு, இவை தொடர்பில் இனவாத கருத்துக்கள் இணையத்தில் பகிரப்பட்டன. இத்தகைய கருத்துக்கள் சிங்கப்பூரை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவற்றை தீங்கற்ற இணைய பேச்சு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்றார் பிரதமர் வாங். சிங்கப்பூரில் மாலை 6 வரை காற்றின் தரம் மிதமான முதல் சற்று ஆரோக்கியமற்ற நிலை வரை இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அதனை தெரிவித்தது. காலை 7 நிலவரப்படி 24 நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக பதிவானது. அங்கு அது 95 இருந்தது. மற்ற பகுதிகளில் குறியீடு 71 முதல் 89 இடைப்பட்டிருந்தது. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமையன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இந்தோனேசியாவில் அனக்ரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் விமான சேவைகளில் தடங்கல் நீடிக்கிறது. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. சுமார் 200 தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. நாட்டின் ஆக பரபரப்பான சுகார்னோஹாட்டா அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்றிலிருந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. ஜகார்த்தாவில் உள்ள அந்த விமான நிலையத்தில் தற்காலிக நிறுத்தம் பலமுறை நீடிக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேரப்படி இன்று காலை 9:59 செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். விமானங்கள் திசை திருப்ப நேரிட்டால் சுரபாயா உள்ளிட்ட மற்ற நகரங்களின் விமான நிலையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 1500 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதனால் கிட்டத்தட்ட 170,000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர். நேபாள திபெத் வெள்ளப்பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக